0: ஸோ நம்மளால் முடிஞ்ச நல்ல கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் ஆக வந்திருக்கோம். டெஃபினெட்லா யூனோ வி ஆர் ஹோப்பிங் தட் யூ வுட் டெஃபினெட்லி பி வித் அஸ் த்ரூ திஸ் ஜேர்னி ஆஃப் திஸ் மியூசிக்கல் ஈவினிங். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணணும், நம்மக்கிட்ட பேசணும், பிகாஸ் உங்களோட சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இஸ் அ கிரேட் ஃபியூவல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், பிகாஸ் வி ஆர் நாட் சீயிங் யூ பட் யூ ஆர் சீயிங் அஸ். ஸோ நம்ம ஒரு பாடல் முடிகிறதுக்கு ஒரு 30 seconds முன்னாடி நீங்கள் அங்கே கால் பண்ணிட்டா யூ கேன் டாக் டு அஸ், யூ கேன் கிவ் ஃபீட்பேக் அபவுட் த சாங், நம்ம பேசலாம். ஸோ கண்டிப்பாக பிஃபோர் வி பிகின், கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு ஒரு சாங்க்கு வி ஹாவ் டு பிகின் வித் நம்ம இசைஞானி இளையராஜா சாரோட சாங். ஸோ முதல்ல ரெண்டு சாங்ஸ் வந்து நம்ம இளையராஜா சாரோட சாங்ஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த செகண்ட் சாங்க்கு நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்கலாமா?
1: கண்டிப்பாக. செகண்ட் சாங் வந்து கலிங்கன் மூவியிலிருந்து இளையராஜா சார் கம்போஸ் பண்ண ஒரு பிரமாதமான சாங். அது வந்து யேசுதாஸ் சார் அப்புறம் ஜானகி அம்மா சேர்ந்து பாடினது. 1993 வந்து ரிலீஸ் ஆன மூவி. ஸோ இதுதான் க்ளூ. அப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பேசும்போது நம்ம அந்த நீங்கள் க்ளூ கண்டுபிடிக்கிறலாம்னு வீல் செக். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், ஒன்ஸ் அகேன் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் த ஃபோன் நம்பர், இட்ஸ் 416-292-4059. இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஆஸ் வெல் அஸ் த நார்மல் நம்பர், நீங்கள் கூப்பிடலாம், நம்ம பேசலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாட்டுக்கு போகலாமா?

0: Thank you.
1: Okay, நம்ம வந்து காலர் இருக்கும். We have. Hello, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
3: வணக்கம், வின்சென்ட் காவிக்ரன்.
1: வின்சென்ட்.
3: வின்சென்ட்.
1: கேக்குதா? Can you repeat your name again, please?
3: முதலாவது பாடல் நல்லா இருந்தது, தேனிலா மாதிரி
2: ரொம்ப
3: நல்லா சுவையா இருந்தது.
1: Thank you so much. Thank you.
3: Yeah, அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் எந்த நீங்காத தெண்டல் நீதானா.
1: உங்களோட கேஸ் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கும்னு, கண்டிப்பா பார்ப்போம்.
3: நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க, கீப் அப்.
1: நான்
3: தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.
2: ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப
1: தேங்க்யூ சோ மச். மறுபடியும் நீங்க பார்த்து கொண்டே இருக்கணும், மறுபடியும் நீங்க கால் பண்ணிட்டே இருக்கணும்.
3: சரி, நன்றி.
4: என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அதே போல பாடல் வந்து எந்த நெஞ்சில் நீங்காத தந்தல் நீதான பாடல்
1: நம்ம பார்ப்போம், கண்டிப்பா அது பார்ப்போம். பட் தேங்க்யூ சோ மச் நீங்க எஃபோர்ட் எடுத்து கால் பண்றதுக்கு.
4: நன்றி, நன்றி.
2: அடுத்த காலர் இருக்கும்.
1: அடுத்த காலர்,
5: வணக்கம் ரேவதி. வணக்கம் நிக்கல். அவசம் சிங்கர், அமேசிங், அமேசிங். யேசுதாசின் குரல் மட்டுமில்ல, உங்களை பார்க்க மம்முட்டி மாதிரி இருக்கு. ரேவதி குரல் மட்டும் அதே குரல் இல்லை, பார்க்க அமலா மாதிரி இருக்கு. ரேவதியை பார்க்க அமலா மாதிரி அழகா இருக்கிறீங்க. அமேசிங் சிங்கிங். காட் பிளஸ் போத் ஆஃப் யூ.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ்.
2: அடுத்த காலர் இருக்கும். ஹலோ,
1: ஹலோ,
6: ஹலோ. வணக்கம், நான் மகன் கலைக்கின்றேன்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
6: நல்ல மாதிரியா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்களே?
2: நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம்.
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம். இருவரும் பாடலும் அருமையா இருந்தது. ரேவதியின் கைப்போசன் பாடல் நல்ல அருமையாக வருகின்றது. மேல படிக்க ஒரு கரகரப்பு இல்லாமல் நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. கீப் இட் அப். தேங்க்யூ வெரி மச். பாய்.
2: புதுசான படம், அதுல we have the heroes Vikram and Jyothika. அப்ப இது வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: விக்ரம் ஜோதிகா வேற காம்பினேஷன்ஸ் இருக்கா? டெஃபினட்டா இருக்கும்னு தோணுது இல்லையா?
2: இருக்கு, ஆனா 2003.
1: Yeah, but definitely அந்த டைம்ல நிறைய படங்கள் they have acted together.
2: அப்ப இன்னொரு குளோ கொடுக்கலாமா?
1: வேணா. I think I mean we have to make them challenging, right? So
7: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், அழைக்க முடிய தொலைபேசி 416-292-2459.
2: ஆமா, இதை நீங்க பார்த்துட்டு இதோட அந்த சாங் ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு நீங்க சொல்லணும். அந்த சாங் வந்து செகண்ட் ஹாஃப் வரப்போகுது. இப்ப நம்ம சாங்குக்கு போலாமா?

0: Thank you.
1: Thank you. Thank you. அடுத்த காலர்.
2: வணக்கம் வீரர்கள், டோன்மே சந்திரன், எப்படி இருக்கீர்கள்?
1: ரொம்ப நல்லாவே இருக்கு. Thank you so much. நீங்க பேர் சொல்லுங்க.
2: டோன்மே சந்திரன்.
1: டோன்மே சந்திரன், எப்படி இருக்கீங்க?
2: ஓ, நலமா மாஜியா இருக்கோம். உண்மையில 25 வருடத்தை முடித்து முதலாவது நாளில் உங்களை சந்திக்கின்றேன். டிவி இந்த சிறப்பு நிகழ்ச்சி, உண்மையிலே வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். அதே சமயம் இந்த டிவியை ஊடாக நிகழ்ச்சி எடுத்து வரும் டிவி கலைஞர்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களை குறிக்கொண்டு அடுத்த பாடல் நினைக்கிறேன். என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு அந்த பாடல் என்று நினைக்கின்றேன். பொறுத்து பார்ப்போம். தொடர்ந்து பாடுங்கள். வாழ்த்துக்கள் இருவருக்கும்.
1: நம்ம விஷுவல போட்டது அந்த க்ளூ வந்து அது செகண்ட் ஹாஃப் தான் வரப்போறது. நம்ம இப்போ வந்த பாடல் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சாங். கண்டிப்பாக நம்ம அதில் வி வில் சி. நீங்கள் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். தட் யூ ஹவ் கால்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.
2: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
1: தேங்க்யூ.
0: அடுத்த கால் வந்திருக்கும். ஹலோ, யார்
3: பேசுறீங்க?
0: ஹலோ வின்சென்ட், எப்படி இருக்கீங்க?
3: சோமா இருக்கிறோம். நீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கோம்.
3: உங்களுடைய இரண்டாவது பாடலும் சிறப்பா இருந்தது.
0: ரொம்ப தேங்க்ஸ்.
1: ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.
3: அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன், எந்த தோட்டத்தில் பூவெல்லாம்
1: பார்ப்போம். அந்த க்ளூ நம்ம கொடுத்திருக்க க்ளூ அந்த சாங் வந்து செகண்ட் ஹாஃப் தான் வரப்போறது. கண்டிப்பா நம்ம பார்ப்போம்.
3: நீங்க நல்லா பாருங்க. தேனா இன்னைக்கு நல்லா பாடிக்கொண்டே இருங்க, கேட்டுக்கொண்டே இருக்கோம்.
1: தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கால் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கால் பண்ணுறது தான் நமக்கு வந்த ஒரு ஃபீட்பேக், நமக்கு வந்த அது ஃபியூவல், எனர்ஜி, சப்போர்ட், லவ் எல்லாமே வருது. தேங்க்யூ ஸோ மச். கீப் லிஸ்னிங் டு அஸ்.
3: ஆமாம்.
0: அடுத்த காலர்
4: தேவதாஸ் காய்கறன்.
1: தேவதாஸ்,
0: எப்படி இருக்கீங்க தேவதாஸ்?
4: ரெண்டு பேரும் சோமா இருக்கின்றீங்களா?
0: நாங்க ரெண்டு பேரும். ஆமா,
1: ரெண்டு பேரும் நல்லவே இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா சோமா இருக்கிறோம். நீங்க இனிமையாக பாடுகின்றீர்கள், கேட்க நல்லா இருக்கிறது. ரெண்டு பேரும் இனி இனி இல்லாத மாதிரி இந்த மாதிரி பாடி சிறப்பாக பாடுகின்றீர்கள்.
1: ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.
4: டிவி 25வது ஆண்டை தொட்டு கொண்டிருக்கோம். டிவிஐக்கும் பாட்டுகளை கூறிக்கொண்டு கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். அதாவது விசேஷத்துறையில் முன்னோரவனும் என்று கூட்டிக்கொண்டு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பாக சிறப்பான தருணங்கள் வரவிடும் என்று நினைத்துக்கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன். இதுவரையும் தொடர்ந்து பாடுங்கள்.
1: ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.
0: மூணாவது பாட்டுக்கு போலாம்.
1: நம்ம நாலாவது சோலோ வந்து சாங் வந்து ரேவதியோட ஒரு சோலோ சாங் தான் இருக்கும். மேபி யூ வான் டு கிவ் தி க்ளூ.
0: ஆமா, இது வந்து சித்ராமாக்கு அவார்ட் கிடைச்ச ஒரு சாங். சோ இட் இஸ் a very famous song from கண்டுகொண்டேன் and the music is composed by AR Rahman sir. இது வந்து 2000ல ரிலீஸ் ஆன மூவி. அப்போ நீங்க அது என்னென்ன பார்த்து சொல்லுங்க. நம்ம தேர்ட் பாட்டுக்கு போவோம். என்ஜாய் பண்றோம் நினைக்கிறேன். நீங்க கால் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 416-292-4059. ப்ளீஸ் டூ கால் அஸ். உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப தேவை. அப்போ தேர்ட் சாங்குக்கு போகலாமா?

0: Thank you.
1: அடுத்த காலர்.
2: வணக்கம் டொமேஷந்திரன். என்னதான் முதலில் அந்த விஷுவல் வந்து கொஞ்சம் குழப்பி விட்டது. நான் ஜோதிச்சிருந்தேன், ஜோதிகா விக்ரம் தான் சூப்பர் தானே, அதுலேருந்து தானே பாடல்லேருந்து அதுக்கு எங்களுடைய விஷுவல் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் கொடுத்துருந்தேன், பரவாயில்லை. அடுத்த பாடல் வந்து கண்ணாமூச்சி என்னடா அந்த பாடல் வந்து நினைக்கின்றேன். தொடர்ந்தும் பாடங்கள் அருமையான இருந்த குரல் வளங்கள். அடுத்த கூட செலெக்ஷனும் நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் இருக்கும்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
2: நன்றி.
3: பாடல் தெரிவுகள் குரல் வளங்கள் சிறப்பா இருக்குது, அருமையா இருக்குது. சுயமர்த்தி கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டு நான் நினைக்கிறேன் அடுத்த பாடல் வந்து சித்ராமன்
0: நீங்க
4: நாங்களும் நலமாக இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க இருவரும் மிக சிறப்பாக பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறீங்க, நல்ல தெரிவு பாடல்கள்.
1: ரொம்ப சந்தோஷம், thank you so much.
4: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: thank you. உங்களுக்கு நீங்க கால் பண்றது ரொம்ப சந்தோஷம்.
4: கண்டு கொண்டேன், கண்டு கொண்டு கண்ணாமூச்சி என்னடா அந்த பாடல் தான்.
0: நம்ம பார்ப்போம் என்ன பாட்டுனா.
4: நன்றி,
0: நன்றி, ரொம்ப நன்றி. கால் பண்ணுங்கள்.
4: ஓ நன்றி,
0: ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அஞ்சாவது பாட்டோட க்ளூ கொடுக்கலாமா?
1: கண்டிப்பா.
0: இது வந்து 2005 ரிலீஸ் ஆன மூவி, வித்யாசாகர் சாரோட காம்போசிஷன். எனக்கு விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் மறுபடியும் விக்ரம் அண்ட் அசன் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஜோதிகா முடிஞ்சது, இப்போ விக்ரம் அசன் பேரா ஒரு பாட்டு இருக்கு.
1: எனக்கு இதோட மேல் சிங்கர் ரொம்ப பிடிக்கும், மது பாலகிருஷ்ணன் மேல் சிங்கர் வந்து ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா, அப்ப நமக்கு அஞ்சாவது பாட்டு என்னன்னு க்ளூ கண்டுபிடிச்சு நீங்க கால் பண்ணுங்க, நம்ம ஃபோர்த் பாட்டுக்கு போலாம். சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு, கண்டுகொண்டேன் தான், ஆனா கண்ணாமூச்சி என்னடா இல்ல. இன்னொரு பாட்டை நம்ம கேட்கலாம் லைவா.
5: சிஎம்ஐ தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கெனடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4162924059.

0: That was great singing, Revathi. Na solliye aganum idu vandu romba alaga indha paattu. And definitely idu vandu live paadradhukku indha song that you chose this song. That itself, you know, need a great
1: thank you. Thank you so much.
0: Because idoda line spacing vandu idu breathe vandu correct ah potta idu paadradhukku you know, it's what to say. Romba courage venum indha paattu paadradhukku, and you have done that absolutely amazing.
1: And
0: the voice quality, நீங்க எந்த ஷாப்புக்கு கொடுத்து அது பாலிஷ் பண்றது எனக்கு தெரியல, பட் கீப் தட் அண்ட் கீப் சிங்கிங் லைக் திஸ் அண்ட் அமேசிங்.
1: ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த காலர் யாரு, யாருங்க? ஹலோ.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம். கண்ணன் காய்க்கிறேன். நிகில் அண்ட் ரேவதி சூப்பரா பாடுறீங்க.
1: ரொம்ப தேங்க்ஸ்.
0: ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சோ மச்.
2: கடைசியா பாடின ரேவதி பாடின பாட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு.
1: ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சித்ராமோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் சாங்ஸ் தான், அதனால தான் அதை சூஸ் பண்ணேன்.
2: ஓகே ஓகே. என்ன நல்லா அப்படியே பாடி பாடி பாடிச்சுங்க. என்ன நீங்க மேல மேல வரணும்னு வாழ்த்தி கொண்டு இன்னைக்கு டிவி டிவிஐன 26வது வருடம் பிறந்த 26வது வருடம் தொடங்குற நாள், அதில் நீங்க வந்து மகளிர்க்கு கேட்க நீங்க கேட்க நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: மீண்டும் புருஷோத்தமன், சிறப்பா பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். நல்லா இருக்கும் கூட பாடலும் கூட பாடல் திருவள்ள சிறப்பா. என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப பாடின எங்கே எனது கவிதை பாடல் எனக்கு அதிகம் பிடித்த பாடல் தான். எப்படி கிழமை குறுக்கானா அந்த பாடல் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் நான். அந்த பாடலை நீங்க ஒரிஜினல் மாதிரி பாருங்க, அதற்கும் என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றது மாஜா திரைப்படத்திலிருந்து சொல்லித்தரவா சொல்லித்தரவா பாடலாம்
0: நம்ம பாப்போம், கண்டிப்பா பாப்போம். Thank you so much.
3: சரி, நன்றி நன்றி.
1: அடுத்த காலர்.
4: ஹலோ,
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க பேர் சொல்லுங்க.
4: My name is Nancy Mario Neva Tawam.
1: Okay, எப்படி இருக்கீங்க?
4: Nancy Mario Neva Tawam.
0: Okay, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நீங்கள் நல்லா பாடுறீங்க, நல்லா இருக்கு. எல்லா பாட்டும் எனக்கா ஒரு பாட்டு பாடுங்களா? தில் தில் தில் தில் மனதில் குறுத்தல் தல் தல் தல் காதல்
0: நெஞ்சில். ரொம்ப சந்தோஷம் நீங்க கால் பண்றதுக்கு. மறுபடியும் கீப் லிஸ்னிங் டு அஸ். தேங்க்யூ சோ மச்.
4: நன்றி.

0: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி.
1: நம்ம வந்து செகண்ட் சாங்க்கு ஒரு விஷுவல் க்ளூ கொடுத்துருங்க, அது வந்து மறுபடியும் வரப்போகிறது.
0: ஆமாம், இந்த பாட்டு செகண்ட் ஹாஃபில் நாங்கள் பாட போகிறோம், நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஆமாம், அடுத்த பாட்டோட க்ளூ இதுதான். நம்ம நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாமா?
1: நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம்.

0: அடுத்த காலர்.
1: ஹலோ
2: ஹலோ, யார்
0: ஹலோ யார் பேசுறீங்க?
1: என் பேர் அஸ்வதி. நான் உங்க பால் கேட்டுட்டே இருக்கீங்க, இங்க நல்லா பாடுறீங்க ரெண்டு பேரும்.
0: தேங்க் யூ சோ மச். எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது நம்மளோட பாட்டு பிடிச்சிருக்கா?
1: ஆமா, நான் உங்களோட நெக்ஸ்ட் பாட்டுக்கு க்ளூ பார்த்தேன். சோ ஐ கெஸ் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார் நினைக்கிறேன்.
2: பாப்போம், அந்த பாட்டால நம்ம பாப்போம். ரொம்ப தேங்க்ஸ் கால் பண்ணதுக்கு அஸ்வதி.
1: ஓகே,
2: தேங்க் யூ.
1: யா,
2: அடுத்த கால்.
3: வணக்கம் ரமிச்சந்திரன். அருமையான பாடல் தெரிவுகள், நல்ல குரல் வாங்க. உண்மையிலேயே கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், வசித்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த பாடல் நினைக்கின்றேன், என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பா, அந்த பாடல்
2: பாடுறீங்க நீங்க.
4: நீங்க
0: பேர் சொல்லுங்க.
4: வீரசிங்கம். வீரசிங்கம்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன். இருவரும் வாய்ஸ் நல்லா இருந்து, நல்ல பாடத்திருவாள், உண்மையிலே அருமையா இருந்து. நான் உங்களோட ப்ரோக்ராம் நான் பறக்காமல் பார்க்கிறாள் ஒரு முறையும். நல்ல ப்ரோக்ராம், நல்ல பாட்டு தெரிவுகள் எல்லாம் நல்லா இருந்தது.
0: தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் உங்களோட பியூட்டிஃபுல் வேர்ட்ஸுக்கு.
2: தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
0: தேங்க்யூ சோ மச். கீப் லிஸ்னிங் டு அஸ் அண்ட் கீப் காலிங் அஸ்.
4: ஓகே, எனக்கு பழைய பாட்டும் உங்களோட தெரிவிட விடப்படுறேன். ஒரு பாட்டு உண்டு பாட முடியுமா?
0: என்ன பாட்டு சொல்லுங்க?
4: உங்கள்கிட்ட தெரிவிட போறேன், நீங்கள் பாடுங்க.
0: ஓகே ஓகே
4: ஓகே ஓகே. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அடுத்த காலர்.
5: வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்
5: வணக்கம். நான் ரஞ்சினி என்று பேசுறேன்.
2: எப்படி இருக்கீங்க?
0: எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சுகமாக இருக்கும். நன்றி. நீங்களும் இருவரும் சிறப்பாக பாடுகிறீர்கள். உண்மையிலேயே சிறப்பான வார்த்தைகளை சொல்லு கொள்ளும்.
0: தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.
5: மேலும் உங்களோட வார்த்தை, உங்களோட பாடல்களும் எல்லாமே சிறக்க வேணும்னு சொல்லி நான் அதார வாழ்த்திக் கொள்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்.
5: நன்றி நன்றி. வணக்கம்.
2: அடுத்த காலர்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ
6: ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ.
6: ஹாய், நிக்கிலன் தேவதி, ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கீங்க.
2: என்
6: பேர் அகில்.
2: ரொம்ப தேங்க்ஸ் அகில்.
0: ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச் அகில்.
6: ஸோ நெக்ஸ்ட் பாட்டு க்ளூ, என் வீட்டு தோட்டத்தில்
0: நினைக்கிறேன்.
6: அண்ட் ரொம்ப அழகா பாடிட்டு இருக்கீங்க, லைக் கண்டினியூ சிங்கிங் லைக் தட். Both of you.
0: Thank you so much. You keep listening to us and your encouragement and support means a lot.
6: Definitely, definitely.
0: Thank you. Thank you
2: so much.
6: Yeah, thank you. Bye.
0: So, நீங்க எல்லாமே கண்டிப்பா keep watching us. இப்ப வந்து நம்ம ஒரு 2 minutes break போறோம். அதுக்கு அப்புறம் we will come back. Don't go anywhere and we will be here. So, we have some good list of songs still to cover. So, thank you so much.
2: Thank you so much for the call. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 416-292-4059. நம்ம பிரேக்குக்கு அப்புறமா சந்திக்கிறோம். வி ஹாவ் அ குட் லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் ஆஸ் நிகில் ஹாஸ் சேட். கேட்ச் யூ பேக் சூன். தேங்க் யூ.
0: தேங்க் யூ.
7: சீமா தமிழ் எஸ் டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-229-2459.
8: The Bobby Chandy, Dixie and Dandas, இலக்கு 3033 Palstan Road, Unit 206, 905-949-5656, 905-949-5656, Can Smile Dental.
9: உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால், 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க, நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா.
10: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
11: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட்.

0: வெல்கம் பேக். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ரேவதி மேனோன் அண்ட் நிக்கில் தம்பி ஹியர். நீங்கள் நேத்தோட ஷோ பார்த்துருக்கீங்க, வி ஆர் எக்ஸ்பெக்டிங். நேத்து வந்து இட் வாஸ் அ 25th இயர் ஆனிவர்சரி ஃபார் சிஎம்ஆர். அ பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சிஎம்ஆர். இப்போ வந்து 26th இயருக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம வந்து சாங்குக்கு க்ளூ கொடுத்துருங்க, அண்ட் ரொம்ப பேர் அது வந்து கெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வில் சி இஃப் தே ஆர் ரைட்.
1: ஆமாம்.
0: நீங்கள் மறுபடியும் கீப் ஆன் லிஸ்னிங் டு அஸ். நம்ம கால் பண்ணுறது நம்பர் வந்து 416-292-4059. நீங்கள் பாடல் முடிகிறதுக்கு ஒரு 30 seconds முன்னாடி கால் பண்ணிட்டா யூ கேன் டெஃபினெட்லி டாக் டு அஸ். யுவர் சப்போர்ட், யுவர் லவ், யுவர் என்கரேஜ்மெண்ட், எவ்ரி திங், யுவர் ஃபீட்பேக் மீன்ஸ் குவைட் அ லாட் ஃபார் அஸ். அண்ட் தேட் இன்ஸ்பயர்ஸ் அஸ் டு கீப் சிங்கிங்.
1: தேங்க்யூ. நம்ம அடுத்த பாடோட ஒரு க்ளூ கொடுக்கலாமா? இந்த பாட்டு போகிறதுக்கு முன்னாடி
0: அடுத்த பாட்டு, இந்த பாடலுக்கு நெக்ஸ்ட் சாங் வந்து ஒரு சோலோ சாங். அடுத்த பாட்டுக்கு ஒரு க்ளூ கொடுக்கலாமா?
1: கொடுக்கலாம். இது வந்து இளையராஜா சார் கம்போஸ் பண்ண ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங். பிதாமகன் மூவியிலிருந்து நாங்கள் பாட போகிறோம். நீங்கள் கெஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து 6வது பாட்டுக்கு போகலாம். இந்த பாட்டோட விஷுவல்ஸ் தான் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா?

0: ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன என்னது என்
1: செகண்ட் வந்து வீடு வீட்டு
0: வீடு மூணாவது
1: வந்து தோட்டம் தோட்டம் கார்டன் பூவுக்கள்
0: கேட்டு கேட்டு பார். ஆனா நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் வந்து சொன்னாங்க.
1: பீப்புள் ஆர் ஆல் வெரி இன்டெலிஜென்ட் நம்ம லிசனர்ஸ்.
0: பாட்டுக்கு போலாமா?

0: Thank you. அடுத்த காலர். ஹலோ, யாரு பேசுறீங்க?
1: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க இருவரும்?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். உங்கள் நிக்கல் மற்றும் ரேவதி, உங்கள் குரல் மிக அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள், இப்படியே தொடரட்டும்.
0: ரொம்ப நன்றி.
1: ஆமாம், மிகவும் இனிமையாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது, தொடரட்டும் இப்படியே. அடுத்த பாடல் வந்து நான் நினைக்கிறேன் இளங்காத்து விசிறியா இருக்கும் நான்
0: நினைக்கிறேன்.
1: ஒரு பாட்டு பாடுனீங்க, எங்க வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பாருன்ட்டு. நான் ஒண்ணு எங்க வீட்டு தோட்டத்தில் கேட்டா உதவ வாங்கன்னு சொல்லிச்சு, என்னன்னு தெரியல.
2: ரொம்ப சந்தோஷம் தட் யூ ஹேவ் லைக்ட் அவர் சிங்கிங் அண்ட் கீப் லிஸ்னிங் டு அஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ சோ மச்.
1: ஓகே, தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: நம்ம நேத்து முன்னாடி கொடுத்த மாதிரி இன்னும் வரப்போற ஒரு சாங்க்கு இன்னொரு விஷுவல் க்ளூ நம்ம கொடுக்க போறோம். We have that clue here.
1: இது என்ன பாட்டு நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, எங்களை கால் பண்ணி சொல்லுங்க. இதுதான் க்ளூ.
0: இந்த சாங் கண்டிப்பா, you know, it will come in after 2-3 songs. இந்த பாட்டு வரப்போறது. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனோட க்ளூ. இது பார்த்து இது எந்த சாங்னு நீங்கள் கண்டுபிடிச்சு டெஃபினெட்லி கிவ் அஸ் அ கால் அண்ட் வில் டாக்.
1: இப்போ நம்ம அடுத்த பாட்டோட க்ளூ கொடுக்கலாமா?
0: ஆமாம்.
1: இப்போ நிக்கிலோட ஒரு சோலோ வரப்போகுது, பிரமாதமான ஒரு சோலோ. யூ லைக் டு கிவ் அஸ் சம் க்ளூ ஆன் தட்?
0: இது வந்து கண்டிப்பாக இது வந்து த டூ பிக் ஐக்கன்ஸ் ஆஃப் யூனோ த ஹோல் மியூசிக் இண்டஸ்ட்ரி, இளையராஜா சார் அண்ட் கேஜே யேசுதாஸ் சார். இவரோட காம்பினேஷனில் நிறைய சாங்ஸ் வந்திருக்கும். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி எ டாஸ்க் இது இந்த காம்பினேஷனில் எந்த சாங் செலக்ட் பண்ணுறதுக்கும். பட் கண்டிப்பாக சம் ஹவ் ஐ காட் அட்டென்ஷன் டு திஸ் சாங். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உங்களுக்கு அதை பிடிக்கும்னு நினைக்கிறோம்.
1: தேங்க்யூ நிக்கில் ஃபார் தட் இன்ட்ரோ. அப்போ அடுத்த பாட்டுக்கு போகலாமா?

0: താങ്ക് യു. അടുത്ത കോളർ.
1: ഹലോ
2: ഹലോ
0: ഹലോ യാർ പേസ്റീങ്ക?
1: என் பேரு கிருஷ்ணகுமார். வணக்கங்க.
0: வணக்கம் கிருஷ்ணகுமார், எப்படி இருக்கீங்க?
1: சௌக்கியமா இருக்கு. நல்லா பாடுது ரெண்டு பேரும்.
0: தேங்க் யூ சோ மச்.
1: எனக்கு ஒரு பாட்டு வேணுங்க.
0: சொல்லுங்க.
1: நம்ம ஏஆர் ரஹ்மானோட எண்ணீர் வீழ்ந்த மழத்துள்ளியை ஜெயச்சந்திரன் சித்திர பாடியது.
0: ரொம்ப தட்ஸ் எ பியூட்டிஃபுல் சாங். அது ரெண்டு வரி ஐ கேன் ட்ரை.
2: கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணோம்.
1: ஓகே. தேங்க் யூ.
0: தேங்க் யூ சோ மச். அடுத்த
2: காலர்.
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: நான் வடிவம்பல் கவிக்கிறேன், மிஸ் அகாவில இருந்து.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
3: நிகில் அண்ட் ரேவதி, நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க.
2: ரொம்ப நன்றி.
0: தேங்க் யூ சோ மச்.
2: தேங்க் யூ.
3: ரெண்டு பேர்த்த குரலும் நல்லா ஒத்து போகுது நீங்க பாடுறது.
2: ரொம்ப நன்றி.
3: நல்ல இனிமையாக இருக்கிறது கேக்கு. உங்களோட பாட்டு செலக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கு.
2: ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தி கால். இட் மீன்ஸ் எ லாட். தேங்க் யூ சோ மச்.
3: அப்படியே தொடர்ந்து பாடுங்க, நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: தேங்க் யூ சோ மச்.
3: நன்றி.
0: நேத்து ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா நீங்க?
3: ஆமா, நேத்து வந்தேனா.
0: ஓகே,
3: நன்றி.
0: தேங்க் யூ சோ மச்.
2: தேங்க் யூ சோ மச் ஃபார் தி கால். அடுத்த கால்.
4: வணக்கம். வணக்கம் செல்லகுமார். அப்படியே இருக்கீங்களா? வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லமா உற்சாகமா இருக்கிறேன். அமேசிங், நல்லா இருக்கு, சூப்பரா பாடுறீங்க.
0: வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.
4: நல்ல பாட்டு செலக்ஷன், நல்லா வரு, சிறப்பா வருவீங்க. வாழ்த்துறேன்.
0: Thank you, thank you.
2: Thank you.
0: Keep, keep listening to us and your call means...
4: ரொம்ப
0: சந்தோஷம். Thank you so
2: much. ரொம்ப சந்தோஷம்.
4: நன்றி, நன்றி.
0: Thank you. அடுத்த காலர்.
2: அடுத்த காலர்.
0: ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம், வின்சென்ட்.
0: வின்சென்ட், எப்படி இருக்கீங்க?
2: எப்படி இருக்கீங்க?
5: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கோம்.
0: ரொம்ப நல்லாவே இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்லமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். லாஸ்ட் சாங்குக்கு ஆண்டி நன்றி சொல்றேன். க்ளோஸ் டு மை ஹார்ட், நல்லா பாட்டு இருக்கிறீங்க. ஸ்ரீராம் ஸ்ரேயா அவங்க பாடினதை விட நீங்க பாடினா நல்லா இருக்கு.
0: Thank you. Thank you so much. Thank
2: you so much.
0: Keep listening and keep calling us.
5: Yeah. நன்றி வணக்கம்.
2: நன்றி.
0: நம்ம இந்த சோலோக்கு அப்புறம் வர சாங்குக்கு ஒரு
2: கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். இது வந்து ஒரு புது சாங், ஹாரிஸ் ஜெயராஜ் கம்போஸ் பண்ண, விஜய் பிரகாஷ் அண்ட் சின்மை பாடின ஒரு அருமையான பாட்டு. இது வந்து ஹிந்தி மூவியோட ஒரு ரீமேக் தான். நீங்கள் க்ளூ, இதுதான் க்ளூ, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், கால் பண்ணி சொல்லுங்கள்.
0: நம்ம நடித்தது யாரை பற்றி, நடித்தவரை பற்றி சொல்ல வேண்டாவா? அவர் தான் இப்போ ரொம்ப த மோஸ்ட் celebrated person. இப்ப நம்ம வந்து சொல்லணுமா?
2: அவங்க வந்து நம்மளோட சிஎம், சிஎம் விஜய்.
0: நம்ம நம்ம தளபதி.
2: ஆமா,
0: we I'm a big fan of தளபதி.
2: Me too.
0: Yeah, okay. So அது வந்து இந்த நெக்ஸ்ட் சாங் அப்புறம் வர போற சாங். So நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் சாங்க்கு போறோம்.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். மறந்து விடாதீர்கள், அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: தேங்க் யூ.
1: தேங்க் யூ நிகில், தட் வாஸ் இன்டீட் எ பியூட்டிஃபுல் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு.
0: தேங்க் யூ சோ மச் ரேவதி.
1: ரியலி நைஸ், ரியலி நைஸ். உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கே.
0: ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு இல்லையா?
1: ஆமா, அது பாடுங்க.
0: அது வி கேன் மேபி வில் ட்ரை, பிகாஸ் நம்ம வந்து நான் வந்து லிரிக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ ஞாபகத்தில் பாட போகிறேன்.

0: ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் நாங்க பாடும்போது
1: இது நாங்க ப்ரிபேர் பண்ணிட்டு வரோம் கண்டிப்பா. அடுத்த காலர்,
2: வணக்கம். நான் தவராஜ் கேக்குறேன்.
0: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நல்லா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கும். Thank you. பாட்டெல்லாம் உங்களுக்கு, are you liking the songs?
2: Yes, we enjoyed.
0: Thank you.
2: இன்றைய இசை விழாவை இனிய இசை பெரும் விழாவாக்கி டிவிஐ சிஎம்ஆர் இசைநேயர்களை அகமகிழ்வித்துக் கொண்டிருக்கும் நிக்கல்ஸ் அண்ட் ரேவதி இருவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நீங்கள் இருவரும் சிறப்பான பாடகர்களாக கனடாவில் நீண்டகாலம் பலம் வந்து கொண்டிருப்பவர்கள். இன்று உங்கள் பாடும் திறன் இச்சிறப்பான நிகழ்வை மிக மிக அழகுபடுத்திவிட்டது என்றால் மிகையாகாது. இன்று நீங்கள் பாடிய பாடல்கள் அனைத்தும் அற்புதமானவை, கேட்பவர்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்வை தந்துள்ளது என்பது கண்கூடும். உங்கள் இசைத்திறன் மென்மேலும் வளர இறையாசி வேண்டி வாழ்த்துவதோடு இந்நிகழ்வை ஒவ்வொரு செவ்வாய்தோறும் நமக்காக எடுத்து வரும் டிவியை சிஎம்ஆர் அனைத்து உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள், நன்றிகள் இருவருக்கும்.
1: ரொம்ப சந்தோஷம். Thank you so much. அழகான குரல் உங்களுடையது. Thank you so much for your beautiful words.
0: It means a lot, and thank you so much TVI for giving us this opportunity to sing these beautiful songs. And keep calling. உங்களோட feedback ரொம்ப important. அடுத்த caller.
1: அடுத்த caller.
3: Hello.
0: Hello, யாரு பேசுறீங்க?
3: நான் சிஎம்ஆர் தவம். நீங்க நல்லா பாடுங்க, நல்லா என்கரேஜ் பண்றேன். உமேதே நான் கேட்ட பாடு நீங்க ஒரு பாடுவா. டில் டில் டில் டில் மன தில் சுனதே உமேதி உமேதி ஜான மேரி உமேதி. நல்லா பாடுங்க,
0: நீங்க நல்லா பாடுறீங்க. நாங்க நெக்ஸ்ட் டைம் இது வந்து லிஸ்ட்ல நாங்க போடுறோம்ல நிக்கில்.
1: கண்டிப்பா we will definitely keep this in mind. Thank you so much. நம்ம இப்போ பாட போடுற சோங்கை பற்றி நேற்று கொஞ்சம் முன்னாடி நம்ம விஷுவல் சாரி இந்த க்ளூ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வர பாட்டுக்கு தான் நம்ம விஷுவல் க்ளூ கொடுத்துருக்காங்க. மேபி வில் ஹாவ் த விஷுவல் க்ளூ ஹியர் அகேன்.
0: இது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த பாட்டு நாங்கள் பாடினதுக்கப்புறம் இந்த பாட்டு தான் பாட போகிறேன். அதோட ஃபர்ஸ்ட் லைன் தான் இப்போ விஷுவலில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி சொல்லுங்கள் எந்த பாட்டு நாங்கள் பாட போகிறோன்னு. நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாமா?
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.

0: Thank you.
1: Thank you.
2: அடுத்த காலர்.
0: ஹலோ, யாரு பேசுறீங்க?
3: வணக்கம், ஐடியன்.
0: வணக்கம்.
3: எல்லா பாடல்களும் நன்றாக இருந்தது. உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க?
3: ஓ, நான் நலம். நீங்க நலமா இருக்கிறீங்க தானே? மின்னலை என் கண்ணிலே நெஞ்சிலே அந்த பாடல் அமர நன்றி நினைக்கின்றேன்.
0: நம்ம பார்ப்போம்.
3: அந்த பாடல் இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
0: ரொம்ப நன்றி.
1: ரொம்ப சந்தோஷம். Thank you so much. Okay, I think we are running short of time. So, ninga vandu inda poster paathu. So, definitely inda song ku nama pora ippom.
0: Idu vandu kadasi song.
1: Idu vandu last song.

0: தேங்க் யூ சோ மச்.
1: தேங்க் யூ சோ மச்.
0: எல்லாருக்கும் நாங்க பாடின பாட்டெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மறுபடியும் சந்திக்கிறோம்.
1: Definitely once again we'll have to give a big thank you to CMR channel who is just celebrated their 25th anniversary. So they have been so gracious and kind enough namak inge innike program பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் சந்திக்க வரேன். வணக்கம் காலர்ஸுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் பீன் ஸோ பேஷண்ட்லி லிஸ்னிங் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் தே பீன் என்கரேஜிங் அண்ட் தே பீன் காலிங் அஸ் ரெகுலர்லி. ஸோ உங்களோட பேசுது வந்து இட்ஸ் பீன் அ கிரேட் ப்ளஷர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நீங்கள் கொடுத்த ஃபேஸ்புக் காமெண்ட்ஸ், நீங்கள் கொடுத்த அன்பு, அந்த அந்த and the pasam and definitely they have liked each songs and they've guessed all the songs almost
0: ella
1: like
0: ella accurately. Songs vandu kandupidichirukanga
1: and they've been like very ardent listeners of CMR family. So we again from myself and from Revati we extend
0: thank you so much
1: we extend our heartfelt thank you to all of you. Matubareem sandhikkum vare vanakkam
0: bye good bye. Night
1: thank you.
2: இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழேஸ்ரீயுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல்

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419

0: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
3: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111, 647-327-8111. சகாஜா. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.காமில் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா, ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
7: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
6: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, GT Brokers.ca.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
5: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
4: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638.
5: 416-897-0919.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
7: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பவுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊரு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்த.
1: ஏய் ஏத்தி கட்டி இறக்கி கட்டி ஆட்டத்துல பழத்து கட்டி தோழ

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD
1: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
2: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA credit.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்.
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
7: மழையில நிற்கும் சாமி, எங்க வேர்வ துளி இல்ல நினைஞ்ச சாமி, கருவாட்டில் மணக்கும் பழையடி மாட.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: ஐயப்பா, நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?
2: சுறாவளி காத்து வயல போற பாத்து வால்யூம் ஏத்து ஆடு ஒரு கூத்து
3: சோட்டா சட்டா கல்லி மே பட பட லைட் குண்டு சட்டில குதிரவான போலாம் ஒரு ஹை உப்பு காத்து வாசம் அதுதான் என் சுவாசம் கடல போல கூட்டம் சாவுனா கொண்டாட்டம் அல்லாடி கில்லாடி வர்ற முன்னாடி

0: ஏய், என்னடா கேப்பு?
1: தேவைப்படுதுல பில்டப். அண்ணே, கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும். வாசன்னா என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-5-6-6-7-2-0-0-9-5-5-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
3: Dream Home.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
1: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
2: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது?
3: நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

மக்கார காரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-604 9

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700

0: 700-333-416-700-333-newhomecenter.com. ஜே பிரமநாதன், புரோக்கர், ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 6477992393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.

இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எல்லாமே ஒரே இடத்தில். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
3: 7. குணா, ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன? அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
4: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
3: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
3: பிசிறு கேள்வி பெருல உடன பல்தே.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

தகத்திட்டு தான் தலன்னு கிரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தரிக்கிட்ட தா தா தலன்னு கிட்ட தக்க தரிக்கிட்ட தான்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da. Tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage kalai vangikki maatavum. Call Prithi Selvam. 416-268-0155. 416-268-0155.
1: உங்களுக்கு
4: சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர். தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர் 1600 மிட்லன் அவென்யூ யூனிட் 2 ஸ்கார்போரோ 416-759-2600 416-759-2600.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் OCRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

கட்ட தூக்க வெள்ளக்காரன் போட்டான் ஸ்கெட்சு, அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பாஸ் ஸ்கெட்சு, சிதாவை தூக்க ரவணன் தான் போட்டான் ஸ்கெட்சு, ரவனுக்கு பண்ண தலை

0: Alo.
1: Hey! Where is he? Are you staying in the house?

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661.
2: Experience radio like never before. Tamil HD Radio.
3: Tamil FM.
2: Now in hybrid digital.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
3: Cross Border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60 சதம் முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500

0: Working for you.
1: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677202. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். ஹேண்ட்பேக் நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கினு திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

சோ சொல்லு சொல்லு கப்பல்ல பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சிலிருந்து எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையை கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay, no problem undichinam.
4: Bar kalamu closing da, tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங். GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661.

0: 0116-475-4661.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 6476244165. உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
1: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
0: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: புதிய
8: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 14

0: 450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மிசிசாகா அக்ஷயாஸ் ஃபேஷன் 905-306-7052.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: இனிய காலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அழகிய காலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: இன்று செப்டம்பர் மாதம் 9 தேதி புதன்கிழமை, நேரம் காலை 9:02.
1: கனடாவின் முதல் முதல் முதல் எச்டி, இது இது தமிழ் எச்டி.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும், மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி.
0: மனத்தியாள செய்திகள்,
2: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
3: எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள மாட்டார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித் ஹேர தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மிகவும் வலுவானதாகவும் வரலாற்று சிறப்புமிக்கதாகவும் இருப்பதாக ஈரான் அரசு பாராட்டு தெரிவித்துள்ளது. சப்ரோ ப்ரூவரிஸ் லிமிடெட் நிறுவனம் தனது அல்கோஹோல் அல்லாத பியர் உற்பத்தியை கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு மாற்றும் திட்டத்தை பரிசீலித்து வருவதாக அந்த நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். தூதரக நிலைமைக்கு முரணாக ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி ரஷ்யாவைச் சேர்ந்த 10 தூதரக அதிகாரிகளை நாட்டை விட்டு வெளியேறுமாறு ஹங்கேரி உத்தரவிட்டிருக்கின்றது. இலங்கை காவல்துறையின் பெயர் மற்றும் அடையாளங்களை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட போலி விளம்பரங்கள் ஃபேஸ்புக் உட்பட்ட சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாக இலங்கை காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச ப்ளூ ஸ்கை டேயை முன்னிட்டு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் வாகன புகை பரீட்சித்தல் நிகழ்ச்சி திட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் 7 தேதி ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது. காவல்துறை தலைமையகத்தினால் விநியோகிக்கப்படும் காவல்துறை நற்சான்றிதழ்களை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் தரவுத்தள அமைப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக கணினி தொகுதி தற்காலிகமாக செயலிழக்க செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்தனவுக்கு எதிரான கையூட்டல் ஊழல் வழக்கில் தண்டனையை குறைத்து தருவதாக கூறி அவரது மனைவியிடம் 750,000 ரூபாய் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உதவியாளர் ஒருவர் செப்டம்பர் 22 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புத்தளம், பள்ளிவாசல்பாடு மற்றும் நாவற்காடு கடற்கரை பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட 2,680 கிலோகிராமுக்கும் அதிகமான பீடி இலை தொகுதிகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகை காலங்களில் முக்கிய உள்நாட்டு விமான வழித்தடங்களில் 7,000 ரூபாவாக இருந்த கட்டணம் 15,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழக தலைமை செயலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை என்னும் புதிய தனித்துறை உருவாக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 14 தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிற வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள் அருகில் சிலைகள் நிறுவப்படுவதை தவிர்க்க வேண்டுமென்று காவல்துறை ஆணையாளர் அறிவுறுத்தியிருக்கின்றார். அனைவருக்கும் பேச வாய்ப்பை வழங்கியதற்காக சபாநாயகருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஒன்டாரியோவின் ஹாமில்டன் நகரில் இந்த பருவத்திற்கான முதல் வெஸ்ட்நைல் வைரஸ் பாதிப்பு ஒருவரிடம் கண்டறியப்பட்டுள்ளதை நகரத்தின் சுகாதாரப் பிரிவு உறுதிப்படுத்தியிருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் ஒருபோதும் அமெரிக்காவின் 51 மாநிலமாக இருக்காது என்பதை தெரிவிக்கும் புதிய அறிவிப்பு பலகைகளை அமெரிக்க எல்லை கடக்கும் இடங்களில் நிறுவப்போவதாக அந்த மாகாண முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள பொது கழிவறையின் நுழைவாயிலுக்கு மேலே அமெரிக்க ஜனாதிபதியின் பெயரை சூட்டி டொனால்ட் ஜே ட்ரம்ப் நினைவு சின்னம் என்று பலகை பொருத்தப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களில் ஈரான் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது 2 முறை பால்ஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதைத் தொடர்ந்து அமெரிக்க படைகள் நேற்றைய தினம் 5 ஈரானிய எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்களை அழித்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. மார்ச் 1 மற்றும் 13 ஆகிய திகதிகளில் இடம்பெற்ற தாக்குதல்களில் குறைந்தது 41 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும், வீடுகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் ஏனைய பொது கட்டடங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாகவும் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தில் சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தனது திட்டங்களை ஐரோப்பிய ஒன்றியம் விரைவில் வெளியிடவுள்ளது. ஆனால் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது மற்றும் வயது சரிபார்ப்பை கட்டாயமாக்குவது ஆகிய முன்மொழிவுகள் குழந்தைகள் உரிமை அமைப்புகள் மற்றும் தனியுரிமை ஆர்வலர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளன.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
0: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22°C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 26°C காணப்படுகின்றது. இன்று 10 மணிக்கு 80% மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19°C, நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 18°C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 23°C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22°C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எச்டி, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சீமா தமிழ் எஸ்டியை நீங்கள் 10 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 11 மணி வரை வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து 11:00 11:30 மணி வரை உங்களுக்கு 2 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 2 திரைப்படங்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு 11:30 இடம்பெறும். தொடர்ந்து 12 மணியிலிருந்து 1 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் கவிதை கதம்பம் நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நீங்க கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164 4642 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய காலை பொழுதில் சிய மட்டமலை ஸ்டீன் தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். இந்த அழகிய காலை பொழுதில் உங்கள் இது எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றேன். இன்னைக்கு நல்ல ஒரு தேர் முடிஞ்சு தீர்த்தத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். அனைப்படியால் எல்லாருக்கும் நல்லூர் முருகன் அருள் கிடைக்க வேண்டிக் கொண்டு, கொஞ்சாத சலங்கை என்ற படத்தில் இருந்து
1: என்ன
2: பாடல், சிங்காரவேல் அந்த பாடல் எல்லாருக்குமாக கேட்கலாமா?
1: கண்டிப்பாக கேட்கலாம். திரைப்படம் தான் மாறிவிட்டது. ஆமா, இல்ல சிங்கார வேலனை தேவா. ஆமா, அந்த திரைப்படத்தை பாடல் கேட்டு மகளுங்க நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049 24
1: மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ராஜ், நான் மகன்களுக்கின்றேன். நல்லமா இருக்கிறீங்களே?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அருமையான பொழுது, குளிர் நிறைந்த காலை பொழுது, உங்களுக்கு இனிய காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு பூக்காரி அந்த பாட்டுக்கு.
2: ஆமாம், இந்த திரைப்படம் வந்து சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல், அஜித்தினுடைய திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல் கேட்டு மகளுங்க நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி நன்றி ராஜ், பாடல் மிகவும் நன்றி நன்றி வணக்கம்
2: நன்றி. தேவாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் வசுந்தரா தாஸ் குரலில்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் மதி. கலெக்டர், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா
1: இருக்கிறேன். மதி, எங்க வேலையிலயா வீட்டிலயா?
2: இப்போதைக்கு வீட்டுல.
1: நல்லது, வீட்டுல இருந்தா கூட வேலை. அப்படியா?
2: ஆமா, ஸ்கூல் தொடங்கிட்டு தானே, அது இன்னும் வேலையா இருக்கு.
1: நன்றி.

0: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர் ஜெய பிரமநாதன் புரோக்கர் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: தமிழ தமிழ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ரஜி, எப்படி இருக்கீங்க? செவந்தி கலெக்டர்.
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கிறேன், நன்றி.
3: இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: புதுசா படிக்கிறேன் பாட்டு திரைப்படத்துல இருந்து இளைய மனம் சிறக இருக்கிறது.
3: புதுசா பாட்டு படிக்கிறீங்களா?
4: நீங்க படிங்கோ, நான் கேட்போம்.
3: நல்லது, பாடல் கேட்டு மாக்கலீங்க. நான் படித்தால் நீங்கள் கேட்பீர்கள், மற்றவர்கள் கேட்பார்கள் என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி.
4: எதுக்கும் பாடி வேறுங்க கேட்பினோம்.
3: நல்லது, தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி,
3: நன்றி. இந்த பாடல் வந்து SPB மற்றும் சிவனலதாவின் குரலில்.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
1: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்,
2: சென்னையில
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல
1: சுகமாக இருக்கின்றேன். நன்றி உங்கள் அழைப்புக்கு. வாட்ஸ்அப்ல இருந்து அடித்தீர்களா?
2: நன்றி
1: அழைத்தமைக்கு. சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி.
1: ஆமா, எஸ்பிபி மற்றும் சித்ராமா பாடிய ஒரு பாடல்.
2: நன்றி.
1: ரஹ்மானுடைய இசையமைப்பில் வைரமுத்து, என்னுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் சித்ராவின் குரலில்.

0: working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
0: Working for you.
2: தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க ரமேஷ்?
3: நானும் அது சுகமாக மகிழ்ச்சியாக
2: இருக்கேன். அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
3: வெளியில தான் மகிழ்ச்சி, உள்ளுக்குள்ள என்ன சொல்ல போகிறா என்ன சொல்ல போற அந்த உருக்கல் தான் அந்த பாடல போடுங்க.
2: ஆமா, சங்கர் மகாதேவனுடைய பாடல்.
3: அவர் வாடிட்டு போயிட்டாரு. எத்தனை பேர் சொல்லாமையே அப்படி சொல்ல கேட்காமயே தவிச்சிட்டு இருக்கிறாங்க.
2: நல்லது, பாடல் வருகிறது, தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனுடைய குரலை.
4: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் தாஜி, தாரணி கலைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் தாரணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் நல்ல சுகமா, வேலையில நிக்கிறோம்.
3: வேலையில நிக்கிறீங்க?
4: வேலையில
3: இருக்க முடியாது,
4: அது பழகிட்டு எங்களுக்கு. அப்படி இல்லாம கூட இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம்.
3: இருக்கலாம். என்ன பாடல் தெரியுது?
4: எனக்கு பாட்டு வந்து இந்த பாட்டுக்கு, இப்ப இன்னைக்கு மௌனராவம் படத்துல இருந்து, மஞ்சம் வந்த தென்றலுக்கு மந்தம், மந்தம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம்,
3: மன்றம் வந்த தென்றலுக்கு. ஆமா, எஸ்பிபி சார் பாடிய பாடல்
4: அந்த பாட்டு தான். யாரை கேட்டு பாப்போம். என்னாச்சு
3: இன்னைக்கு இந்த பாடல் தெரியுது?
4: தெரியல, சும்மா தோணிக்குது. கேட்டு பாப்போம்
3: கண்டிப்பா.
4: எனக்கு இன்னைக்கு மைண்ட்ல வந்த பாட்டு ஃபர்ஸ்டா மதிய கேட்ட பாட்டு தான்.
3: நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் ரஜி. கண்ணன் காக்கிற, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நன்றி. சாடியா மலர் தூவி கொண்டிருக்க நல்லா இருக்கு.
3: ஆமா, என்ன பாடல் தெரியுது?
5: இதுக்கு வந்து சுல்தான் படத்துல யாரையும் இவ்வளவு அழகா பாக்கலாம் அந்த பாட்டுக்கு. ஆனா கேட்கல, இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாக்கள், திருமண நாள் கொண்டாடுறாக்கள் நுடிவான்னு வாழ்த்தி கொண்டு கேட்போம்.
3: கண்டிப்பாக தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
5: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். நான் கலியோபுரம்ங்கிறதாங்கஜி.
3: எப்படி இருக்கிறீங்க?
6: நான் சுகமா கூட நிகழ்ச்சியா சொல்றேன். நான் கேட்கும் பாடல், படம் 500,000், பாட்டு நான் பாடிய முதல் பாட்டு இவள் தேசிய தமிழ் கேட்டு,
3: டிஎம்எஸ் பாடிய பாடல்.
6: ஆமா,
3: உங்களுடைய பாடல் எம்பரம் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
6: வாய்ப்புக்கு நன்றி. தாங்க
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: உங்களுடைய
3: பாடலும் பெற நாங்க தொடர்ந்து சந்திப்போம்.
7: நன்றி.
3: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
8: பாட்டு வந்து பொண்ணு பார்க்க போறோம் பிரதர். வந்து நான்
3: திரைப்படம்
8: பொண்ணு பார்க்க போறோம்.
3: பொண்ணு பார்க்க போறீங்களா?
8: ஆமா, நான் பூஜிக்க போறேன். மன கொட்டா கொட்டுல கொட்டு வந்த மாட்டேன்.
3: அதுல இருந்து என்ன பாடு?
8: நான் பூஜிக்க போறேன்.
3: நான் பூஜிக்க போறேனா?
8: ஆமா,
3: பொண்ணு பார்க்க போறேன்ல இருந்து நான் பூஜிக்க போறேன். உங்களுடைய பாடல் வரம் நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: இனிய காலை வணக்கம் ரஜி, நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நானும் நலமாக இருக்கிறேன். உங்களை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு
3: நல்லது. நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
9: எனக்கு இன்னைக்கு சின்னத்தம்பி பெரியதம்பி படத்துல இருந்து மலையின் துளியில் லயம் இருக்குது என்ற ஒரு பாடல்.
3: சின்னத்தம்பி பெரிய தம்பியா?
9: ஆமா.
3: பாடல்
9: மலையின் துளியில் லயம் இருக்குது.
3: மலையின் துளி. ஆமா. சமையல் தொடங்கிட்டீங்களா?
9: இல்ல, இன்னும் இல்ல.
3: இன்னும் இல்ல. நல்லது. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
9: நன்றி நன்றி. வணக்கம்.
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம், இது ரவிபாலா.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
10: காண்டலமா இருக்க பதிவு, எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன். நன்றி
10: நன்றி நன்றி. இங்க உங்களுக்கு நன்றி. நானும் நானும் சுதாவோட சேர்ந்து பொண்ணு பார்க்க போறோம்னு எனக்கு சேர்த்து விடுங்க. அதுல
3: அப்படியா?
10: வாழ்க்கையும் பொண்ணு பார்த்தா தான் உப்பு, அந்த உணவுல உப்பு சீர மாதிரி வாழ்க்கையும் கொஞ்சம் சுவையா இருக்கும்.
3: சுவையாக இருக்கும் கண்டிப்பாக.
10: அர்த்தம்
3: தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
10: நன்றி நன்றி
3: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் ராஜி.
3: வணக்கம்.
7: என்ன பாட்டு வந்துட்டு?
3: ஆமா, உங்களுடைய பாடல் உங்களுக்காக வரும். நன்றி
7: நன்றி
3: நன்றி. ஆமாம், இதுவரை நேரமும் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒழிக்க இருக்கும் பாடல் நேயர் தாரணி அவர்கள் விரும்பி கேட்ட பவுனர் ஆகும் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியின் குரல்.

0: நாள் முழுவதும் முளைத்து கிழித்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
2: CMR தமிழ் HD
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
2: தமிழ் HD
1: தமிழ் HD
3: CMRின் மனத்தியாள செய்திகள்.
4: மனத்தியாள செய்திகள்
5: CMR தமிழ் HD hourly news.
6: இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை சென்றிருக்கின்ற ராஜ்நாத் சிங்குடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை தொடர்வதன் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. செப்டம்பர் 10 தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் ராஜ்நாத் சிங் தனது விஜயத்தின் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயங்குட மற்றும் உயர் அதிகாரிகளையும் சந்திக்கவிருக்கின்றார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் 38 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு சென்றிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதனையொட்டி கொழும்பு போக்குவரத்து பிரிவு சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதனிடையே இன்றைய சந்திப்பின் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் 3 ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்திய மாணவர் படைப்பிரிவுகளுக்கு இடையிலான இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம், தேசிய பாதுகாப்பு கல்லூரி மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு பீடத்திற்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் இந்திய அரசாங்கத்தினால் கடந்த காலத்தில் இலங்கைக்கு வழங்கப்பட்ட வான் பாதுகாப்பு ஆயுதங்களை இலவசமாக பராமரித்து தருவதற்கான ஒப்பந்தம் ஆகிய 3 ஒப்பந்தங்கள் இன்று கைச்சாத்திடப்படுவதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். 50th தேசிய விளையாட்டு விழாவுக்கு இணையாக இலங்கையில் விளையாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் கொழும்பு மரதன் 2026 மரதனோட்டி போட்டி தொடரை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் உட்பட்ட ஏனைய அமைப்புகளோடு இணைந்து செப்டம்பர் 13 தேதி கொழும்பு காலிமுக திடலில் இந்த போட்டித் தொடரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சர்வதேச மரதன், 10 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் ஃபன் ரன் ஆகிய போட்டிகள் உள்ளடக்கம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த போட்டிகளில் பெருமளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த போட்டிகளை செயல்படுத்தும் திட்டம், வெற்றியாளர்களுக்கான பரிசுத் தொகை மற்றும் போட்டிகளை நடத்தும் வழிமுறைகள் தொடர்பாக இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை அமைச்சரவை கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக கல்வி முறையில் நிலவும் கடுமையான நெருக்கடிகளுக்கு தீர்வு கூறி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் இன்று ஒருநாள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளது. விரிவுரையாளர்களுக்கான வெற்றிடங்கள் மற்றும் போதிய தகுதியுள்ள கல்விசார் பணியாளர்கள் இன்மை உட்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த வாரமும் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சங்கத்தின் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஷாருத்த இலங்கசிங்க தெரிவித்தார். நிலவும் வளப்பற்றாக்குறை காரணமாக 2025 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் உள்வாங்க முடியாத நெருக்கடி நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதை விட தற்போதுள்ள 17 பல்கலைக்கழகங்களில் தரத்தை பேணி பாதுகாப்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் விரிவுரையாளர்களின் வெளிநாட்டு இடப்பெயர்வு காரணமாக பணிச்சுமை அதிகரித்திருப்பதாகவும் அரசாங்கத்தின் முறையான தலையீடுயின்மையே இந்த தீவிர நடவடிக்கைகளுக்கு காரணம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கைக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்பில் பல ஈரானிய கப்பல்கள் தரித்து நிற்பது தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு தகவல் வழங்கியிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு மற்றும் துறைமுக அமைச்சர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக தகவல் வழங்கப்பட்டிருப்பதோடு இலங்கை காவல்துறை மற்றும் கடற்படையினரால் குறித்த கப்பல்களின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த கப்பல்கள் இலங்கையின் கடல் எல்லைக்குள் இல்லை என தெரிவித்திருக்கின்ற அமைச்சர் இலங்கையிலிருந்து 24 கடல் மைல்களுக்கு அப்பால் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் மொத்தம் 47 கப்பல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ராணுவ மோதல்கள் தொடரும் நிலையில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற இந்த கப்பல்களில் பல ஈரானிய கொடிகளை தாங்கிய கப்பல்கள் என்றும் ஏனைய வணிக மற்றும் சரக்கு கப்பல்களும் இதில் உள்ளடங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பல்களில் இருந்து இலங்கை அரசாங்கத்திடம் எந்தவொரு வசதியோ அல்லது உதவியோ பெறப்படவில்லை என்றும் அவற்றுக்கு எந்தவிதமான வசதிகளும் வழங்கப்படவில்லை என்றும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிப்பதை தவிர இலங்கை அரசாங்கம் அவற்றில் வேறு எந்த வகையிலும் தலையிடவில்லை என்றும் மேலதிக நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். வெற்றிடமாக உள்ள மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய இரண்டு சட்டசபை தொகுதிகளுக்காக நடைபெறும் இடைத்தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பமானது. தமிழகத்தில் சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு இடம்பெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டனர். இதேவேளை 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இதனால் தமிழகத்தில் 7 தொகுதிகள் வெற்றிடமாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளில் நடைபெறவுள்ள வேட்புமனு தாக்கல் இன்று ஆரம்பமாகியிருக்கின்றது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிக்கப்பட்டதை கண்டறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதன் உரிமத்தை ரத்து செய்திருக்கின்றது. மேலும் உணவகத்தில் உணவு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதோடு அங்குள்ள தேநீர் கடைக்கு 15,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான அயலக உயர்கல்வி உயர் உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில குழு வலியுறுத்தியிருக்கின்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் வெளிநாடுகளில் உள்ள உலகத்திறம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகளை மேற்கொள்வதற்காக அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதனிடையே 2026-27 ஆண்டுக்கான அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கடந்த மே 4 தேதி முதல் பெறப்பட்டு வருகின்றன. விண்ணப்பங்களை பெற்று 4 மாதங்கள் கடந்தும் தகுதியான மாணவர்களுக்கு வெளிநாட்டுக் கல்விக்கான உதவித்தொகை மற்றும் தேவையான நிதி வழங்கப்படவில்லை என இந்திய மாணவர் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கின்றது. இதனால் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை பெற்றிருக்கின்ற மாணவர்கள் கல்வியை தொடர முடியாமல் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவர்களின் கல்வி உரிமை பாதிக்கப்படுவதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் சங்கம் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
3: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 26 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 80% காணப்படுகின்றன. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸிலும், நாளை அதிகுடிய வெப்பநிலையாக 23 பாகையிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகுடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: சிறப்பும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆ தமிழேஷ்டியின் தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 11 மணி வரை வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சம்பந்தமான பல தரப்பட்ட தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 11 மணியிலிருந்து 11:30 மணி வரை உங்களுக்கு 2 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 2 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு 11:30 மணியிலிருந்து இடம்பெறும். தொடர்ந்து 12 மணியிலிருந்து 1 மணி வரை நீங்கள் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு நீங்கள் உங்களுடைய கவிதைகளோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் அழைக்க முடிய தொலைபேசி 4466442 ஒழிக்கியிருக்கும் பாடல் நேயர் கண்ணன் அவர்கள் விரும்பி கேட்ட சுல்தான் திரைப்படத்திலிருந்து சிலம்பரசன் மற்றும் மெர்வின் சல்மனின் குரலில்

0: பைசோ.
1: கிராஸ் போர்டர் ஏஜெட் டிரைவர்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 cents வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 miles. வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் வந்து இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளருமான கல்கியினுடைய இன்றைய பிறந்த தினம். செப்டம்பர் 9 1899 புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளரான இவர் பிறந்தார். இரா கிருஷ்ணமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் 35 சிறு கதை தொகுதிகள், புதினங்கள், கட்டுரைகள், பயணக் கட்டுரைகள் மற்றும் வாழ்க்கை வரலாறு நூல்களை எழுதியுள்ளார். எனினும் மிக சிறந்த சமூக மற்றும் வரலாற்று புதினங்கள் எழுதியதற்காக பரவலாக அறியப்படுகின்றார். இவர் எழுதிய பொன்னியின் செல்வன் புதினம் பரவலாக புகழ்பெற்றதாகும். தன் படைப்புகள் மூலம் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்கும் பங்களித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்கி அவர்கள் வந்து 1899 செப்டம்பர் 9 சென்னை மாகாணத்தில் உள்ள அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்பொழுதைய இருக்கிற மயிலாடுதுறை அருகிலுள்ள பட்டணமங்கலம் என்னும் ஊரில் தான் ராமசாமி ஐங்கரன் தையநாயகி இவருக்கு ஒரு பிராமண குடும்பத்தில் மகனாக பிறந்தார். ஆரம்ப படிப்பை வந்து தனது கிராமத்தில் முடித்த பிறகு இவர் திருச்சியில் உள்ள தேசிய உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார். 1921 மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழைப்பால் அவர் வந்து இந்தியத்தை துவக்கிய ஒத்துழையாமையால் இவர் வந்து இந்தியத்தை துவக்கிய போது அவரது கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு கல்கி தனது பட்ட படிப்பை பாதியில் துறந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். 1922 சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றுவதற்காக ஓராண்டு சிறை தண்டனையும் அனுபவித்தார். 1923 இவர் நவசக்தி என்னும் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். அவருடைய முதல் புத்தகம் வந்து ஏட்டிக்கு போட்டி 1927 வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. கல்கியின் படைப்புகள் நாட்டுடைமையை ஆக்கப்பட்டதால் அவருடைய பல படைப்புகள் வந்து தற்பொழுதும் அழியாத பொக்கிஷங்களாக காணப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், ஃபைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரூ. 416-720-7439 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.

0: HD.
1: வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது 1991 வந்து சத்திரகொண்டான் படுகொலை என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது மட்டக்களப்பு சத்திரகொண்டான் பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. 5 கை குழந்தைகள், 42 10 வயது குழந்தைக்கு குறைவான குழந்தைகள், 85 பெண்கள், 26 முதியவர்கள் உட்பட 184 இலங்கை தமிழர் இராணுவத்தினர் கொல்லப்பட்ட நாள் வந்து இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இன்றைய நாள் வந்து 1991 சோவியத் ஒன்றியத்திடம் இருந்து தகைஸ்தான் வந்து விடுதலை பெற்ற நாளும் இன்றைய நாள்தான். அதே போல் 1993 பாகிஸ்தானுடைய விடுதலை இயக்கம் வந்து இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்த நாளும் இன்றைய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay, no problem and dinam
2: bar kalam closing da tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
6: வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பார்க்கும் பொழுது, இன்றைய நாள் வந்து 1991 தககிஸ்தான் நாடு வந்து விடுதலை பெற்ற நாளாக கொண்டாடப்படுகின்றது. அதே போல் 1948 வடகொரியா குடியரசு தினமாக கொண்டாடப்படுகின்றது.
7: நான்பிக்க போனா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, நாம் பொறிவிக்க போனா பெரும்
6: இந்த பாடல் நீங்க

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: இன்றைய தகவல் அடிப்படையில், அமெரிக்காவின் பொருளாதார தடையால் கியூபாவிற்கு வந்து 68,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவின் பொருளாதார தடையால் கியூபாவிற்கு 68,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் கியூபாவுக்கு இடையே பல ஆண்டுகளாக பொருளாதார மற்றும் வர்த்தக போர் நடந்து கொண்டு வருகிறது. குறிப்பிடத்தக்கது, கியூபா அரசை வீழ்த்தும் நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் பொருளாதார அமெரிக்க ஜனாதிபதி ராம் தலைமையிலான அரசு வந்து கியூபா மீது கடுமையான எண்ணெய் மற்றும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளார். இதனால் கியூபாவில் வந்து வரலாறு காணாத மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் அன்றாட தேவைகளை வந்து பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவின் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து சமாதான பேச்சுவார்த்தை வந்து தற்பொழுது நடைபெறவில்லை என்பது என்று ஜனாதிபதியான பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று கியூபா வெளியுறவுத்துறை அமைச்சர் புருனோ லோட்ரிக்ஸ் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் இந்த அராஜக பொருளாதார தடையால் வந்து கடந்த ஆண்டில் வந்து மட்டும் கியூபாவிற்கு வந்து சுமார் 68,000 கோடி, அதாவது 8.1 பில்லியன் டாலர் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று சொல்கிறார்.

உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், you are in good hands with ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

இளைய ஒளி நுச்சம்மா சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி. இன்றைய தகவல் அடிப்படையில் தொடர்ந்து சபை இடையூறுகளை விளைவித்தால் தண்டனை வழங்கப்படும் என்று அர்ச்சுனா ராமநாதனை எச்சரித்துள்ளார் ஹேமாளி வீரசேகர. சபை நடவடிக்கைகளுக்காக இடையூறு விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து செயற்பட்டால் பாராளுமன்ற நிலையில் கட்டளை குறுகிய தண்டனை கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என நேரிடும் என்று குழுக்களின் பிரதி தலைவரான ஹேமாளி வீரசேகர யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனா ராமநாதனை நோக்கி எச்சரித்துள்ளார் என்று சொல்லப்படுகின்றது.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியாள செய்திகள்.
2: கனேடிய அதிகாரிகளோடு இந்த மாத ஆரம்பத்தில் ராணுவ விவகாரங்கள் குறித்து வெளிப்படையான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாக சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இரண்டு நாடுகளும் கடந்த வாரம் தங்கள் 5வது பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு உரையாடலை நடத்தியதாக சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலை சில நாட்களுக்கு பிறகு கனடாவின் பாதுகாப்புத்துறையும் உறுதிப்படுத்தியது. பரஸ்பர சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து இரண்டு தரப்பினரும் வெளிப்படையான மற்றும் ஆழமான கருத்து பரிமாற்றங்களை மேற்கொண்டதாகவும் இரண்டு நாட்டு ராணுவங்களுக்கு இடையிலான நடைமுறை ரீதியிலான பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த விருப்பம் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பு 8 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பித்திருப்பதை குறிப்பதாக ஒட்டோவாவில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆனால் கனடாவின் தேசிய பாதுகாப்புத்துறை இதை உறுதிப்படுத்தவில்லை. இதற்கு பதிலாக செயல்பாட்டு நிலையில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் ராணுவங்களுக்கு இடையிலான தகவல் தொடர்புகளுக்கு ஆதரவாகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கனேடியர்களின் பாதுகாப்பையும் கனடாவின் மூலோபாய நலன்களையும் பாதுகாப்பதற்கான தங்கள் உறுதிப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த சந்திப்பு அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்டகால நடைமுறையின்படி அதிகாரிகள் அளவிலான பணிசார் சந்திப்புகளை கனேடிய அரசாங்கம் பொதுவழியில் அறிவிப்பது இல்லை என்று கனேடிய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கொடுமைப்படுத்துதல், வறுமை மற்றும் குழந்தை துஷ்பிரயோகம் ஆகியவற்றை விட இணையவழி தீங்குகள் முன்னணியில் இருப்பதாக சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் கனடா அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருக்கின்றது. அச்சுறுத்தல்களின் பட்டியலில் முதல் 10 இணையவழி தீங்குகள் இடம்பெறுவது இதுவே முதல் முறை என்று அந்த அறிக்கை கூறியிருக்கின்றது. பிறப்பு முதல் இளமை பருவம் வரை கனடாவில் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் வாழ்விலும் இது எவ்வாறு ஊடுருவி வருகின்றது என்பதை தாம் பார்த்திருப்பதாகவும், குழந்தைகள் படிக்க கற்றுக்கொள்வதற்கு முன்பே செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் மற்றும் அல்கோரிதம் போன்றவை இயக்கப்படும் உள்ளடக்கங்களுக்குள் தொடர்பு கொள்ளுகின்றார்கள் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இணையவழி கொடுமைப்படுத்துதல், குழந்தைகளை மயக்குதல், பாலியல் மிரட்டல், செயற்கை நுண்ணறிவு மூலம் தூண்டப்படும் துஷ்பிரயோகம் மற்றும் மனநல பாதிப்புகள் உட்பட்ட இணையச் சூழல் தொடர்பான பல அபாயங்களை அது குறிப்பிட்டிருக்கின்றது. பிரித்தானியாவின் தேசிய விமான போக்குவரத்து சேவை மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக பிரித்தானியா முழுவதிலும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து செயலாக்க அமைப்பில் ஏற்பட்ட தவறு உள்ளூர் நேரப்படி மாலை 4:40 அளவில் சரி செய்யப்பட்டிருப்பதாக பிரித்தானிய NATS தெரிவித்திருக்கின்றது. பிரச்சினை சரி செய்யப்பட்ட போதிலும் விமானங்கள் மற்றும் ஊழியர்கள் உரிய இடங்களில் இல்லாததன் காரணமாக மேலும் தாமதங்கள் தொடர்வதாக விமான நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்நிலையில் குறித்த தடங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தவறு முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பிரித்தானிய சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை உத்தரவிட்டிருக்கின்றது. உலகின் மிக அதிக வேதனம் பெறும் அரசியல் தலைவரான சிங்கப்பூர் பிரதமர் லோரன்ஸ் வாங் மற்றும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களுக்கான ஆண்டு வேதனத்தை உயர்த்துவதற்கு சிங்கப்பூர் அரசு தீர்மானித்துள்ளது. இதன்படி பிரதமர் லோரன்ஸ் வாங்கின் ஆண்டு ஊதியம் சுமார் 2.8 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்கின்றது. எனினும் இந்த உயர்த்தப்பட்ட கூடுதல் தொகையை 1.1 மில்லியன் அமெரிக்க டாலர் தொண்டு நிறுவனங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கான நன்கொடையாக வழங்கப்போவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். எனினும் சிங்கப்பூர் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் நிலவும் சூழலில் இந்த வேதன உயர்வு பொதுமக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றது. ஒரு காலத்தில் தட்டம்மையை ஒழிக்கும் நிலைக்கு மிக அருகில் இருந்த பங்களாதேஷ் தற்பொழுது வரலாற்றிலேயே மிக மோசமான நோய் பரவலை எதிர்கொண்டிருக்கின்றது. மருத்துவமனைகளில் ஏற்படும் கூட்ட நெரிசல், பற்றாக்குறை மற்றும் தொடர்ந்து வருகின்ற நோய் எதிர்ப்பு குழந்தைகளின் வருகை ஆகியவற்றினால் திணறி வருகின்ற நிலையில் மார்ச் மாதம் தட்டம்மை தொடர்பான சந்தேகத்துக்கிடமான மற்றும் உறுதி செய்யப்பட்ட 999 இறப்புகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பங்களாதேஷ் தற்பொழுது உலகில் மிகப்பெரிய தட்டம்மை நோய் பரவலை சந்தித்து வருவதாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களின் இணையதளத்தில் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் குழப்பத்தின் விளைவாக தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டதும் தடுப்பூசி விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்களும் குழந்தைகளை குறிப்பாக வழக்கமான தடுப்பூசிகளை பெறுவதற்கு மிகவும் சிறிய வயதினரான 9 மாதங்களுக்கும் குறைவான பச்சிளம் குழந்தைகளை பாதிப்புக்கு உள்ளாக இருப்பதாகவும், இது அனைத்து வயது பிரிவினரிடையேயும் நோய் பரவலை தூண்ட உதவியதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். மார்ச் மாதம் இந்த நோய் பரவல் தொடங்கியதில் இருந்து பங்களாதேஷில் 1000க்கும் மேற்பட்ட சந்தேகப்படும் தட்டம்மை நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இதில் 19,835 பேருக்கு ஆய்வகத்தில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நோய் பரவலால் 999 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதில் 100 பேர் தட்டம்மையினால் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் 1,46,000 மேற்பட்ட நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. 50வது தேசிய விளையாட்டு விழாவுக்கு இணையாக இலங்கையில் விளையாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் கொழும்பு மரதன் 2026 சர்வதேச மரதனோட்ட போட்டித்துறை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சு, விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் உட்பட்ட ஏனைய அமைப்புகளோடு இணைந்து செப்டம்பர் 13 கொழும்பு காலிமுக திடலில் இந்த போட்டித்துறை நடத்துகின்றது. இந்த நிகழ்வில் சர்வதேச மரதன், 10 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் ஃபன் ரன் ஆகிய போட்டிகள் உள்ளடக்கம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த போட்டிகளில் பெருமளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 22 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 27 பாகையிலும் காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் 80% காணப்படுகின்றன. நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகை செல்சியஸிலும், நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியில் உங்களுக்கு 11:30 மணி வரை உங்களுக்கு 2 திரைப்படங்கள் தரப்படும். அந்த 2 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெறும் திரைப்படத்தினுடைய பாடல் உங்களுக்கு 11:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164-4462-22.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 6476244165.
0: உங்களுக்காக தரப்படும் 2 திரைப்படங்கள், முதலாவது வந்து மெல்ல திறந்தது கதவு, இரண்டாவது காதல் ஆனந்தம். முதலாவது மெல்ல திறந்தது கதவு, இரண்டாவது காதல் ஆனந்தம். இந்த 2 திரைப்படங்களையும் நீங்கள் 11:30 நீங்கள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படத்தினுடைய பாடல்கள் உங்களுக்கு 11:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-4462-22. ஒழுக்கே இருக்கும் பாடலை தொடர்ந்து நாங்கள் நேயர்களை சந்திக்கலாம்.

0: சினிமா தமிழ் எஸ்டி அழைப்பில் இருக்கும் நேயர்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் குயின்சன்.
0: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கிறோம், நீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்க.
1: எனக்கு மெல்ல திறந்த கதவு திரைப்படம்.
0: திறந்த கதவு.
1: ஆமாம்.
0: மற்றது பிடிக்கவில்லையா? காதல் ஆனந்தம்.
1: அது உண்டாய்தான் கேள்வி பாடுறேன். கேள்வி பாடுறேன்.
0: அப்படியா?
1: ஆமாம்.
0: நல்ல பாடல்கள் இருக்கின்றன. நல்லது, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் இங்க பவன் கைகள். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கிறேன். உங்களோட நிகழ்ச்சிய பாட்டுகளை கேட்டு
0: நல்லது. எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
2: நல்லா இருக்கு. சன்ஷைன் சன்வரவன் நினைக்குது.
0: நல்ல காலநிலை. சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடித்தது?
2: எனக்கும் வந்து மெல்ல திறந்த
0: மெல்ல திறந்த கதை. நல்லது, நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கு.
0: சொல்லுங்க.
3: எனக்கு தேர்ந்தான் பேர் வச்சிருந்தாங்களே.
0: மெல்ல திறந்தது கதவா? நல்லது, நன்றி.
3: நன்றி,
0: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். முதலாவது மெல்ல திறந்தது கதவு, இரண்டாவது காதல் ஆனந்தம். இந்த இரண்டு திரைப்படங்களையும் நீங்கள் 11:30 நீங்கள் உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164462222.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: அழைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
5: ஓ வணக்கம். இன்னைக்கு நல்லுத்திருவிழா தேர் முடிய முதலே எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம், படியல் பார்க்க போறோம்னு வெளியிட்டோம். இன்றைக்கு நாளைக்கு தீர்த்தமா இருந்தேன். சுவாமிகள் 30 நாளும் 25 நாளும் விரதம் வந்தார். என்னடா விளங்கையிலயோ 25 நாள் மறந்துட்டு தெரியோ என்கிற தோண்ட சுவாமிகள். எனக்கு இந்த பழங்கள்ல
0: ஆனால் அந்த கோயில் நேரத்தை தான் பொண்ணு பார்க்க போறது ஒரு அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். நிறைய பேர் அந்த திருவிழாவில்தான் பொண்ணு பார்ப்பார்கள்.
5: அப்படியா? அப்ப நான் மார வருஷத்துக்கு நாங்க போகலாம். நல்ல ஐடியா தந்தீங்க, நன்றியோ. இன்னொருத்தி கோர் இல்லாமல் இருக்கலாமா, வேலை இல்லாம இருக்கலாண்டிதான் பாப்போம் இவ்வளவு நாளைக்கு வந்து. மற்றது இந்த படங்கள்ல நீங்க கேட்டீங்கள் என்றால் மிகத்திறந்த கதவு ஓகே. அப்படி சுவாமிகளுக்கு இந்த பிசினஸ்கள் பிழைச்சிருந்தா கஞ்சாவி திறந்த நல்ல காசு வேற பண்ணி சொல்லுங்க சுவாமிகள். அடுத்த போன் பிடி.
6: கொஞ்சம் வெளியில நிக்கிறோம் சந்தோஷமா. நீங்க எப்படி? எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா?
0: ஆமா ஆமா, நன்றி. சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த திரைப்படம் உங்களுக்கு பிடித்தது?
6: சும்மா அவங்களோட அருமைப்படுத்த எடுத்துறாரு மெல்ல திறந்த கதவு அந்த பாட்டு தான், அந்த படம் தான் விருப்பம். அது வந்து பார்த்த ஞாபகம் இருக்குதோ.
0: நல்லது, நன்றி.
6: நினைச்சதோ.
0: நன்றி,
6: ஓகே, தேங்க்ஸ்.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்.
0: சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
7: நாங்க குழுவில் இருக்கோம், பொண்ணு பார்க்க போனாங்களா?
0: நினைக்கின்ற
7: குழு சிலதுக்கு அதை பிடிக்கல போல சொல்றது.
0: என்ன உங்களுடைய திரைப்பட தெரிவு?
7: எனக்கு வந்து மெல்ல திறந்த கதவு, அது மறக்க முடியாத பாடல்கள், நல்ல நல்ல பாடல்.
0: ஆமா, பார்க்கலாம். நன்றி
7: நன்றி நன்றி.
0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் ரஜி. நிர்மலா இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
8: ஓ, நல்ல மாதிரி நிர்மலா பெய்து கொண்டிருக்குது, அதை ரசிச்சு கொண்டிருக்கிறோம்.
0: ரசித்து கொண்டிருக்கிறீங்க, சமையல் எல்லாம் முடிச்சிட்டு மழையை ரசிக்கிறீங்களா? அப்படியா? சொல்லுங்க உங்களுடைய
8: தெரிவு.
0: மெல்ல திறந்த கதவு.
9: வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
9: மட்டுப்படம்
0: காதல் ஆனந்தம்.
9: ஓகே, காதல் ஆனந்தம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: வணக்கம். நான் மார்க்க வைக்கின்றேன்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
10: சுதா பொண்ணு பார்க்க போயிட்டு வேலைக்கு வந்துட்டார், திரும்ப பாஸ்டா வந்துட்டார்.
0: நீங்கள் அங்கே நிக்கிறீங்களா?
10: இல்ல, சுதா என்ன குடியிடுவாரு பார்த்தா, சுதா என்ன விட்டு போயிட்டா தானே,
0: விட்டுட்டு போயிட்டா, அந்த கவலையில தான் வந்திருக்கிறீங்க.
11: ஆரம்பத்துல அப்புறம் வந்து தேரபத்த முடியாத மெல்ல திறந்த கதவை போடுங்க.
0: அதே போடும். நல்லது, நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். 11:30 மணி வரை உங்களுடைய வாக்களை நீங்கள் பதிவிடலாம். முதலாவது மெல்ல திறந்தது கதவு, இரண்டாவது காதல் ஆனந்தம். உங்களுடைய வாக்களில் வெற்றி பெற திரைப்படத்தினுடைய பாடல்கள் வந்து உங்களுக்கு 11:30 இடம்பெறும். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4164642222. ஒழிக்கும் இந்த பாடல் வட சென்னை திரைப்படத்திலிருந்து, சந்தோஷ் நாராயணனுடைய சேமிப்பில், சீட் ஸ்ரீராமின் குரலில்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 5753 Lotus Funeral and Cremation.com. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: சீமா தமிழ் எஸ்டியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சுசீலாவின் குரலில்.
3: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
4: லவ் லவ் லவ்

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: HD.
1: உங்கள் வாக்கள் அடிப்படையில் வெற்றி பெற்ற திரைப்படமான மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் இருந்து சித்ரா மற்றும் சசிரேகாவின் குரல்.

ஐயா, மாசம் மாசம் ஊர் கதை.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.

0: HD.
1: சிஎம் மாற்றாமலே ஸ்டீயின் கவிதை கதம்பம் நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு படித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 4162924 2 4 0 4 6 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியிலேயே ஒரு சிறு கவிதை, தோழன் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கவிதை. எதிர்பாராமல் வந்த சில நட்புகள், எதிர்பாராமல் வந்த சில நட்புகள் வாழ்க்கையின் எதிர்பார்த்ததை விட மிகவும் அழகாகி விடுகின்றன. எதிர்பாராமல் வந்த சில நட்புகள் வாழ்க்கையில் எதிர்பார்த்ததை விட மிகவும் அழகாகி விடுகின்றன. கஷ்டத்தை சொல்லிக்கொள்ள, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள, மனதில் இருப்பதை தயக்கமின்றி பேசிக்கொள்ள ஒருபோதும் ஒரு தோழனாக நிற்கும் அந்த நல்ல நண்பன். கஷ்டத்தை சொல்லிக்கொள்ள, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள, மனதில் இருப்பதை தயக்கமின்றி பேசிக்கொள்ள எப்போதும் ஒரு தோழனாக நிற்கும் அந்த நல்ல நண்பன். நிறைய தனிப்பட்ட விஷயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு எண்ணற்ற சிரிப்புகளையும் அழகான நினைவுகளையும் சேர்த்து வைத்திருக்கின்றோம். நிறைய தனிப்பட்ட விஷயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு எண்ணற்ற சிரிப்புகளையும் அழகான நினைவுகளையும் சேர்த்து வைத்திருக்கின்றோம். சில நேரங்களில் வார்த்தைகள் இல்லாமலேயே மனதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒரே அளவரிசையில் பயணிக்கின்றோம். சில நேரங்களில் வார்த்தைகள் இல்லாமலேயே மனதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒரே அளவரிசையில் பயணிக்கின்றோம். எதிர்பாராமல் கிடைத்தாலும் மனதிற்கு மிகவும் பிடித்த அழகான நட்பாக மாறுகின்றது. எதிர்பாராமல் கிடைத்தாலும் மனதிற்கு மிகவும் பிடித்த அழகான நட்பாக மாறுகின்றது.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
2: நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
4: கவிதை கதம்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் முதலாவது நேயர், வணக்கம்.
5: வணக்கம்
4: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லமா இருக்கிறோம். நீங்க?
4: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க வெளியில நிக்கிறீங்க போல இருக்கு, அப்படியா?
5: நீல கடலில் வெள்ளை தாமரை போல கருமகங்கள் இடையில் வெள்ளை நிலா, ஜன்னல் ஓர நிலாவை ரசித்தபடி என்னவளின் நினைவில் இரண்டு கண்களும் இன்னும் மூடவில்லை, நிலவை மூடும் கருமேகங்கள் மழை தரும் உன் நினைவை நினைக்கும் என் கண்ணீரும் வரும், நெஞ்சில் உரம் இருக்கு உன்னை ஒரு நாள் நான் உன்னை கரம் பிடிப்பேன் என்று. அவ்வளவுதான்,
4: வாழ்த்துக்கள்.
5: நன்றி, நன்றி.
4: நல்ல ஒரு கவிதை, வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரிவு?
5: குங்கும சிமிழ் படத்துல நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது,
4: நினைவு தூங்கிடாது. SPB அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
5: நன்றி, வணக்கம்,
4: நன்றி.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: புவியில் 1,000 உயிர்களின் உணர்வுகள் பூத்த போதும் ஆன்மாவின் ஆழத்தில் விளையும் பரம பந்தமே புனித பரம புனித பந்தமே காதல். இரு இதயங்கள் இணையும் இசையே காதல். யுகங்கள் கடந்தும் ஆன்மாவை அறிந்து கொள்வதே காதல். விழிகள் வழியே பிரசவிக்கும் பேரழகு காவியமே காதல். தோற்றம் பார்க்காமல் தோன்றும் பேரொழியே காதல். விழிகள் மட்டும் பேசும் விந்தைகள் நிறைந்த மாய பிரபஞ்சம் இதுவே காதல். உலகில் எங்கிருந்தாலும் இரு இதயங்கள் ஒரே தாளத்தில் இசைப்பதே காதல். தாடகத்தில் மிதக்கும் தாமரை போல உள்ளத்தில் ஊற்றாய் அமைதியாய் மிதப்பதே மௌனமொழி காதல். ஆனால் அழகிய காதல் கைகூடாமல் போகும் போது ஏக்கத்தின் பேரலை ஆன்மாவை வாட்டி வரைக்கும். ஏமாற்றத்தின் விளிம்பில் நிலதடை மாறி வீழ்ந்திடும் மனிதரும் உண்டு. காதல் தந்த பெருவழியை கடக்க வழியறியாமல் மதுவின் மயக்கத்திலே தாடி வளர்த்து நெஞ்சம் வாடி போடி என்று தேடி வந்த பெண்ணை சாடி அவமதித்து தம்மை தாமே அழித்து கொண்டவர் பலருண்டு. ஆனால் சிலரோ காதலை காதலாக மட்டும் பார்க்காமல் நேசமாய் நேசித்து நேர்மையின் நம்பிக்கையும் கொண்ட நட்பாய் நாகரிகமாய் வழிநடந்து நெஞ்சிலே நல் நினைவை மட்டும் காத்திடுவார். கணவனக் கண்டு கனிவான வார்த்தையை அடுக்கி கண்ணியத்தோடு கவிதை வடித்திடுவார். வரமாய் வந்த தன்னன்பை அவமரியாதை செய்ய மாட்டார். உயிரில் கலந்த உறவை என்றும் உயர்வாய் மதிப்பார். உன் உயிர் காதல் எங்கே என்று எவரேனும் கேட்டால் அது கவிதை வடிவில் கடவுளாய் வாழ்கிறது என்பார். உன் உயிர் காதல் எங்கே என்று எவரேனும் கேட்டால் அது கவிதை வடிவில் கடவுளாய் வாழ்கிறது என்பார். முழு மானுடன் காண முடியாத அந்த புனிதத்தை உள்ளத்தால் மட்டுமே உணர முடியும் என்றுரைப்பார். 10 மாதம் சுமந்தெடுத்த பெற்றெடுத்த புண்ணியத்தின் வடிவான அந்த தாயிடம் பவித்திரமான வார்த்தைகளை உதிப்பது போல நெஞ்சின் ஆழத்திலிருந்து தூய்மையான பாசத்தை வழங்கி இறைவனின் வரமை அளித்த பேரன்பை இன்முகத்தோடு போற்றிடுவார். புண்ணியங்கள் நிறைந்தவளின் புண்ணியங்கள் நிறைந்தவர்களின் தூய்மையை கலங்காமல் அவர்களின் நட்பெயரை காக்கும்படி நாவிலிருந்து நல் வார்த்தைகளை என்றும் அவர்களை உயர்வாக போற்றிடுவார். மரியாதை காக்கும் அன்பே காதலின் மாண்பென்பர். மாண்பு காக்கும் காதலே வாழ்வின் புனிதமென்பர். உயிருள்ளவரை அந்த புனிதமான உறவை நட்பாய் மதிப்பதே நானறிந்த மாந்திர தர்மம். உயிருள்ளவரை அந்த புனிதமான உறவை நட்பாய் மதிப்பதே நானறிந்த மாந்திர தர்மம்.
4: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
3: நன்றி. என்ற இந்த கவிதையில வந்து சந்தம் இல்லையா என்று சொல்லி ஒரு பெரிய கவிஞர் தான் இங்க சொல்றதான் சொன்னவர் ஒன்றிலே இல்லையா என்று, அதுக்காக தான் மாற்றியது. நான் சந்தையில வியாபாரம் செய்ய எனக்கு சந்தம் தெரியா சொந்தத்தை தான் காப்பாற தெரியும். அதனால வித்தியாசம் வழங்கி
4: பார்த்தேன். வாழ்த்துக்கள். என்ன பாடல் தெரியும்?
3: நான் வந்து உள்ளங்கேற்கும் திரைப்படத்துல கேட்குமே திரைப்படத்திலிருந்து என்ன பந்தாட பிறந்தவளை என்ற பாடல்.
4: ஆமாம், ஸ்ரீனிவாஸ் மற்றும் மதுமிதா அவர்களுடைய குரலில் வருகிற பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி.
4: நன்றி.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: அந்தி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
3: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், நான் மதன் கலைக்கின்றேன்.
3: எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல மகிழ்ச்சியா நலமாக இருக்கின்றோம். நீங்க நலமா இருக்கிறீங்களே?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
4: எல்லோருடைய கவிதைகளும் அருமையா இருந்தது. நானும் ஒரு சின்ன ஒரு கவிதை எழுதி சொல்றேனே,
3: சொல்லுங்க.
4: நிஜ வாழ்வு நிச்சயம் பெற உயிரை தொடும் உறவாக வேண்டும் ஒரு குடை, அது நிழல் குடையாக. வாழ்வின் தடைகளை உடைத்து மடை திறந்த வெள்ளமாக ஓட வெள்ளமாக ஒரு குடை வேண்டும், அந்த குடை ஒரு நிழல் குடையாக. மனித வாழ்வில் எத்தனை பேர் வந்து தூட்டினாலும் துரத்தினாலும் அடித்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த ஒரு குடை வேண்டும், அது ஒரு நிழல் குடையாக. ஆயிரம் வரும் ஆயிரம் போகும், எத்தனை ஆயிரம் மலைத்துளிகள் வந்து நினைத்தாலும் உன்னை சரித்தாலும் உன்னோடு கையுக்கும் மேல் கைகோத்து பிடிக்கும் ஒரு குடையாக வேண்டும் ஒரு நிழல் குடை. அவ்வளவுதான்.
3: ஆக ஒரு நிழல் குடை வேண்டும், ஆனால் மலைக்கு ஒரு குடை வேண்டும். வாழ்த்துக்கள், அழகான வரிகள், வாழ்த்துக்கள்.
4: நன்றி. எப்படி மலையர் அந்த பாடகம்,
3: அந்த பாடல், ஆமாம், அந்த திரைப்படம் வந்து எப்படி மலை அடித்தார், அந்த பாடல் உங்களுக்காக வருகிறது. நன்றி
4: நன்றி நன்றி பாடல், மிகவும் நன்றி, நன்றி.
3: கார்த்திக் மற்றும் சைந்தவியின் குரலில்

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

அன்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறு கவிதை. அன்பு என்பது அருகில் இருப்பது மட்டுமல்ல, அன்பு என்பது அருகில் இருப்பது மட்டுமல்ல, தொலைவில் இருந்தாலும் ஒருவரின் நினைவுகள் நம் மனதை வருடிக்கொண்டே இருப்பது. தொலைவில் இருந்தாலும் ஒருவரின் நினைவுகள் நம் மனதை வருடிக்கொண்டே இருப்பது. அன்பு என்பது தினமும் பேசுவதல்ல, அன்பு என்பது தினமும் பேசுவதல்ல, பேசாமல் இருந்தாலும் மனதுக்குள் ஒருவரை தேடிக்கொண்டே இருப்பது. பேசாமல் இருந்தாலும் மனதுக்குள் ஒருவரை தேடிக்கொண்டே இருப்பது. சிலர் நம் வாழ்க்கையில் சில நாட்களே இருப்பார்கள், சிலர் நம் வாழ்க்கையில் சில நாட்களே இருப்பார்கள், ஆனால் அவர்கள் தந்த அன்பு வாழ்நாள் முழுவதும் நம் மனதை விட்டு நீங்காது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தந்த அன்பு நம் மனதை விட்டு நீங்காது. அன்பு என்பது புரிந்து கொள்ளும் இதயம், அன்பு என்பது புரிந்து கொள்ளும் இதயம், மதிப்பளிக்கும் மனம், காயப்படுத்தாமல் காத்துக்கொள்ளும் கவசம், காயப்படுத்தாமல் காத்துக்கொள்ளும் கவசம், அதுதான் வாழ்க்கையை அழகாக்கும் அன்பு, அதுதான் வாழ்க்கையை அழகாக்கும் அன்பு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
1: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
0: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 GT Brokers.ca.

இயற்கை என்ற தலைப்பின் கீழ் ஒரு சிறுகவிதை. மறைவிலும் ஒரு மாற்றம் இருக்கும் என்று உணர்த்தியது சூரியன். மறைவிலும் ஒரு மாற்றம் இருக்கும் என்று உணர்த்தியது சூரியன். இருட்டிலும் ஒளி இருக்கும் என்று உணர்த்தியது நிலா. இருட்டிலும் ஒளி இருக்கும் என்று உணர்த்தியது நிலா. உருவம் இல்லாமலும் உயிர் கொடுக்க முடியும் என்று உணர்த்தியது காற்று. உருவம் இல்லாமலும் உயிர் கொடுக்க முடியும் என்று உணர்த்தியது காற்று. எதுவும் நிரந்தரம் இல்லை என்று உணர்த்தியது மேகங்கள். எதுவும் நிரந்தரம் இல்லை என்று உணர்த்தியது மேகங்கள். இவையே இயற்கையின் அழகான உண்மைகள். இவையே இயற்கையின் அழகான உண்மைகள். உலகம் இந்த பாடலை இயற்கை திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் ஸ்ரீவத்தினியின் குரலில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: கவிதை கதமம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் அதே சுகமா இருக்கின்றேன்.
1: மதிய நேரம் சாப்பிட்டு விட்டீர்களா?
2: இன்னும் இல்லை. இன்னும் இல்லை. இன்னும் சாப்பிடலாம். மீது சாப்பிடணும். இன்னும் வேலை பண்ணிக்கிட்டே அப்படியே சாப்பிடணும்.
1: நல்லது. சொல்லுங்க, உங்களுடைய கவிதையை கேட்போம். சொல்லுங்க.
2: இன்னும் கவிதை தான்.
1: சொல்லுங்க.
2: நன்பியாக வந்தால் பின் துன்பியாக தொந்தரவு கொடுத்தால், காலம் கடக்க அன்பியாகவும் மாறினால், துன்பியாக சுற்றி வர என்னை நம்பியாக வேண்டும் என் காதலை என்று பம்பியாகவும் அடம்பிடித்தாள். மாண்புமிகு ஆக்குவேன் உன்னை என நோன்பும் இருந்து விட்டாள். சித்தகத்தி பூக்களாக சுற்றி வரும் அவளை அட்டகத்தியால் மறைக்க ஏது பயன் என நன்னீரருந்தும் அந்த சாதக பறவையை ஏன் சிந்தும் கவிதை எழுதும் கவிஞனானேன் நான்.

பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சிஎம்ஆர் தமிழ் ஏஸ்டியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி, நன்றி, வணக்கம்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஐயப்பா, நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?
2: சூறாவளி காத்து சொல்ல போற பாத்து வால்யூம் ஏத்து ஆடு ஒரு கூத்தே சொன்னா கல்லி மே பட பட லைட்
3: உப்பு காத்து வாசம் அதுதான் சுவாசம் கடல போல கூட்டம்.

0: தேவைப்படுதுல பில்டப் அண்ணன் கிங்ஸ்டன் வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்
1: வாசன்னா என்ன பின்ன.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 416-700-3333 நியூ ஹோம்.

0: Sportscenter.com. J. Pramanathan, Brooker, Remax Experts.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Pradhi Selvam. 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers, Chelladuk, thanks.
4: Chellamiladat, Selvam.
3: Cherry.
7: நாள் முழுவதும் முளைத்து கிழைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture. தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில், விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture. 1600 Midland Avenue, Unit 2, Scarborough. 416-759-2600. 416-759-2600.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
8: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
8: Working for you.
9: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
10: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
8: நோ.
11: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காப்ரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஆல்ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 5221775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439 சித்ரா செல்வநாதன்.
4: காசு வேணும் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லையண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லையண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-60 49.

பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-27.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. நேரம் இப்பொழுது 5:01. நேர்கள் இப்பொழுது முதல் 9 வரை எங்களது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். 5 6 வரை நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் 6:07 வரை பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. 7:08 வரை நேர்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடனும், 8:09 வரை நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடனும் இணைந்திருக்கப் போகுது. உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள் வளமை போல் எங்களது 4164 6222 என்ற தொலைபேசி இலக்கத்திலூடாக அழைத்து பாடல் விரும்பி கேட்கலாம்.

0: தரவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் மணித்தியால செய்திகள்
1: CMR Tamil HD Hourly News.
2: பெயர் மற்றும் அடையாளங்களை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட போலி விளம்பரங்கள் பேஸ்புக் உட்பட்ட சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாக இலங்கை காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச ப்ளூ ஸ்கை டேயை முன்னிட்டு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் வாகன புகை பரீட்சித்தல் நிகழ்ச்சி திட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் 7ஆம் தேதி ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றது. காவல்துறை தலைமையகத்தினால் விநியோகிக்கப்படும் காவல்துறை நற்சான்றிதழ்களை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் தரவு தள அமைப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக கணினி தொகுதி தற்காலிகமாக செயலிழக்க செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தலைமையகம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்தனவுக்கு எதிரான கையூட்டல் ஊழல் வழக்கில் தண்டனையை குறைத்து தருவதாக கூறி அவரது மனைவியிடம் 750,000 ரூபாய் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட நீதிமன்ற உதவியாளர் ஒருவர் செப்டம்பர் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புத்தளம் பள்ளிவாசல்பாடு மற்றும் நாவற்காடு கடற்கரை பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட 2680 கிலோகிராமுக்கும் அதிகமான பீடி இலை தொகுதிகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகை காலங்களில் முக்கிய உள்நாட்டு விமான வழித்தடங்களில் 7,000 ரூபாயாக இருந்த கட்டணம் 15,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழக தலைமை செயலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை என்னும் புதிய தனித்துறை உருவாக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிற வழிபாட்டுத் தலங்கள் மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் அருகில் சிலைகள் நிறுவப்படுவதை தவிர்க்க வேண்டுமென்று காவல்துறை ஆணையாளர் அறிவுறுத்தியிருக்கின்றார். அனைவருக்கும் பேச வாய்ப்பை வழங்கியதற்காக சபாநாயகருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஒன்டாரியோவின் ஹாமில்டன் நகரில் இந்த பருவத்திற்கான முதல் வெஸ்ட்நைல் வைரஸ் பாதிப்பு ஒருவரிடம் கண்டறியப்பட்டுள்ளதை நகரத்தின் சுகாதாரப் பிரிவு உறுதிப்படுத்தியிருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணம் ஒருபோதும் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இருக்காது என்பதை தெரிவிக்கும் புதிய அறிவிப்பு பலகைகளை அமெரிக்க எல்லை கடக்கும் இடங்களில் நிறுவப்போவதாக அந்த மாகாண முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள பொது கழிவறையின் நுழைவாயிலுக்கு மேலே அமெரிக்க ஜனாதிபதியின் பெயரை சூட்டி டொனால்ட் ஜே ட்ரம்ப் நினைவு சின்னம் என்று பலகை பொருத்தப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களில் ஈரான் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது 2 முறை பால்ஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதைத் தொடர்ந்து அமெரிக்க படைகள் நேற்று தினம் 5 ஈரானிய எண்ணெய் ஏற்றிச் செல்லும் கப்பல்களை அழித்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. மார்ச் 1 மற்றும் 13 ஆகிய திகதிகளில் இடம்பெற்ற தாக்குதல்களில் குறைந்தது 41 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் வீடுகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் ஏனைய பொது கட்டடங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாகவும் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளத்தில் சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தனது திட்டங்களை ஐரோப்பிய ஒன்றியம் விரைவில் வெளியிடவுள்ளது. ஆனால் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது மற்றும் வயது சரிபார்ப்பை கட்டாயமாக்குவது ஆகிய முன்மொழிவுகள் குழந்தைகள் உரிமை அமைப்புகள் மற்றும் தனியுரிமை ஆர்வலர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளன.

நேர்கள் இணைந்திருப்பது சுயமார் தமிழேஷ்டியின் மாலை நேர ஒளிபரப்பு. நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நிகழ்ச்சிகளில் நேர்கள் விருப்ப பாடல்கள் இப்பொழுது ஒளிபரப்பில் இடம்பெற இருக்கின்றன. இன்று 9 செப்டம்பர் மாதம் 2026 புதன்கிழமை மற்றொரு மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேர்களே, இன்றைய தினத்தில் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற நேர்கள், திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய பிறந்த தினம் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பாத்தனா, இதே பற்றி நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ நலம் இதே, நன்றி. நீங்கள் நலம் தானே?
1: நலமா இருக்கின்றோம்.
0: என்ன பாடு?
1: வேலையில்லா பட்டதாரி. ஓ தொட்டப்பா சாக்கடிக்கு வேற மாதிரி கேப்போம்.
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி, வணக்கம்.

0: நேர்களை இப்போது ஒன்டாரியோவில் பல்வேறு விதமான கல்வி சார்ந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அந்த வகையில் எதிர்காலத்தில் வகுப்பறைகளை சிறப்பாக கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் கல்வி அமைச்சர் பால் கலன்ட்ரா. இந்த மாற்றங்கள் இந்த காரணமாக பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஒரு நோக்கம் இப்போது ஒன்டாரியோ பாடசாலை உயர்பள்ளி மாணவர்களுக்கான எதிர்பார்ப்புகள் மாறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வகுப்பிற்கு வருகை தருவதற்கும் இறுதி மதிப்பீடுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கும் மாகாணத்தின் புதிய தர மதிப்பீட்டு முறையின் கீழ் இந்த மாணவர்கள் செல்ல இருக்கின்றார்கள் என்றும் இது குறித்து நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று லண்டனில் உள்ள எச்பி ஃபீல் உயர்நிலைப் பள்ளியின் 11 வகுப்பு மாணவி ரேகாவின் வேலி கூறியிருக்கின்றார். இது ஒரு பெரிய விஷயமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று இப்போது மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. பாடசாலை மாணவர்கள் தொடர்பான பல்வேறு விதமான இறுக்கங்கள் இப்போது ஒன்டாரியோ கல்வி முறையில் கொண்டு வரப்பட இருப்பது என்ற நிலையில்தான் இப்போது மாணவர்கள் இது தொடர்பான தங்களது பல்வேறு அபிப்பிராயங்களை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த மாற்றத்தின்படி ஒன்டாரியோவின் புதிய உயர்நிலை பள்ளி மதிப்பீட்டு முறை மாணவர்களுக்கு கொண்டு வரப்பட இருப்பதனால் சில மாணவர்கள் இது அழுத்தத்தை அளிப்பதாக 19 வயது, 9 மற்றும் 10 வகுப்புகளில் இறுதித் தேர்வுகள் 20% மதிப்பை 11 மற்றும் 12 வகுப்புகளில் 25% மதிப்பையும் கொண்டிருக்கின்றன என்று மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். என்றாலும் அந்த புதிய மாற்றத்தை கொண்டு வருகின்ற முயற்சிகள் தொடர்ச்சியாக இப்போது ஒன்றாரியோ அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
2: 1-6-284-7000.

0: நீங்கள் இப்போது அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கு இடையில் வர்த்தக வரி போர்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தக போரை கனடா சமாளிக்க உதவுகின்ற நோக்கில் பல்வேறு விதமான ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பிரஸ்ஸல்ஸில் கூடி இப்போது ஆராய்ந்து வருவதாகவும் தொடர்ந்து அதிகரித்து வரும் சுங்கவரி பிரச்சினையின் காரணமாக கனடாவின் பால் பொருட்கள் மதுபானம் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் ஏற்றுமதிக்கு வெள்ளை மாளிகை தடை விதித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த நடவடிக்கை குறித்து விவாதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 அரசாங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதர்கள் புதன்கிழமை பெல்ஜியத்தின் தலைநகரம் பிரஸ்ஸல்ஸில் சந்தித்து கூடி கலந்துரையாடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவுக்கு உதவும் முகமாக இவ்வாறான வர்த்தக ரீதியில் உதவும் முகமாக இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இப்போது 27 நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு இடையில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்கள்.
1: கண்ணன் படத்தில்
0: கர்ணன் திரைப்படத்தில் அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு குயின்சன்
1: நன்றி, வணக்கம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: புதிய
4: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் உங்களுடைய பாடல்களையும் கேட்டு உங்களுடைய நிகழ்ச்சியுடன் அப்படியே செல்லுவோம். இந்த பாட்டுக்கு அப்ப மாதன் மாறா பிச்சையில் அந்த பாட்டுக்கு
0: என்ன படத்துல
1: சின்னவர்
0: சின்னவர்
1: நான் சின்னவர் வாசன் நான் சின்னவர் நீங்க பெரியவர்
0: சின்னவர் திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் மாறாப்புச்சேரியா? சரி, பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி வாசன் பாடல். நன்றி நன்றி வணக்கம்.
0: சந்திப்போம். நேரம் இப்பொழுது 5:24. நேர்களை, இப்பொழுது அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போர் தொடர்பாக பல்வேறு விதமான விசனங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தாலும் அமெரிக்காவுடனான வர்த்தக போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இது கனடாவுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு என்று கனடா நாட்டின் நிதியமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிகாரிகளுடன் பரஸ்பர மோதலில் ஈடுபட மத்திய அரசு விரும்பவில்லை என்றாலும் கனடாவுக்கு அது எது சரியோ அதை செய்வோம் என்று பிரான்சுவா பிலிப் ஜாம்பேயின் புதன்கிழமை என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி இதற்கிடையில் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்பான விவகாரங்களை அறிந்த ஒரு வட்டாரம் சிடிவி நியூஸுக்கு தகவல் ஒன்றை அளித்துள்ளது என்றும் அதன்படி கனடிய தயாரிப்புகள் சிலவற்றின் மீது புதிய வரிகளை விதித்தும் சிலவற்றிற்கு தடை விதித்தும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ச்சியான நிர்வாக உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு முன்னதாகவே அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் கனடிய வர்த்தக அமைச்சர் டொமினிக் லாப்லாங்குக்கு இது குறித்து முன்னறிவிப்பை செவ்வாய்க்கிழமை வழங்கியிருந்தார் என்றும் இந்த நிர்வாக உத்தரவுகள் மோட்டார் சைக்கிள் சில பால் பொருட்கள் மற்றும் பல்வேறு வகையான மதுபானங்கள் உள்ளிட்ட சில கனேடிய பொருட்களின் இறக்குமதியை முழுமையாக தடுக்கும் என்றும் மேலும் கோல்ஃப் வண்டிகள் மேஜைகள் மற்றும் மெத்தைகள் போன்ற கனேடிய பொருட்கள் மீது 50% புதிய வரிகளையும் இந்த உத்தரவுகள் விதிக்கின்றன என்றும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான வர்த்தக சார்ந்த வரி விதிப்பு சார்ந்த உத்தரவுகள் அமெரிக்கா வாஷிங்டனிலிருந்து தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு மோதி வெற்றி பெறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பொன்னான வாய்ப்பு அமெரிக்கா கனடாவுக்கு கிடைத்திருப்பதாக கனேடிய நிதியமைச்சர் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.

0: மச்சான பார்த்து வரையாத ஓல
1: மாறா புச்சேல மயிலாடும் சோல
0: மச்சான பார்த்து வரையாத ஓல.
2: நேர்களைய செப்டம்பர் 11, 2001 நடைபெற்ற இரட்டை கோபுர தாக்குதலின் 25வது ஆண்டு நினைவு நாள் வருகின்ற செப்டம்பர் 11 அமெரிக்காவில் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பொலிவியர் பியர் பொலிவியர் அங்கு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் இந்த நிகழ்வில் கனேடிய பிரதமர் மார்க்கானி பங்கு பெறுவாரா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. என்றாலும் மார்க்கானி அதே நாளில் செப்டம்பர் 10, 11 ஆகிய தியதிகளில் அல்பர்டாவின் ஃபாஃப் நகரில் நடைபெறும் கூட்டாட்சி அமைச்சரவை திட்டமிடல் மன்றத்தில் தனது அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக இப்போது வரை செய்திகள் வந்திருக்கின்றன. அவருக்கு பதிலாக கனேடிய பிரதிநிதிகள் சில வேளைகளில் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நியூஃபவுண்ட்லேண்ட் மெட்டல் லெப்ரடோர் மாகாணத்தின் கேண்டர் நகரில் 25வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற இருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நேரம் 5:31.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111 சகாஜா. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
4: வொர்க்கிங் ஃபார் யூ.
3: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555
4: Working for you.

0: കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് HD.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: listening to CMR Tamil HD.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். வணக்கம்.
1: எனக்கு அதம்பரம்
0: வயல்காடு
1: மற்றும் வயல்காடு
0: வயல்காடு சரி, நீங்கள் கதைக்கிறது வயல்ல இருந்து கதைக்கிற மாதிரி தான் கிடையாது, கொஞ்சம் கிட்ட எடுத்து கதைக்கணும்
1: போனேன்.
0: நன்றி வெண்பா. பாடல் ஒலிக்கின்றது பரம்பரை திரைப்படத்திலிருந்து. நன்றி.

0: அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 5:41 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். சிரியா எப்போதுமே சிதறல், அதற்கு ஒரு உலகத்தில் அதிகளவிலான தாக்குதல்கள், அதிகளவு குண்டுவெடிப்புகள் ஏற்படுகின்ற நாடுகளில் சிரியாவும் ஒன்று. நேர்களுக்கு தெரியும், அந்த அரபு வசந்தம் என்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றது 2001. அரபு வசந்தம் சிரியா போன்ற நாடுகளில் இந்த அரபு வசந்தம் தோன்றி வளர்ந்து பல மத்திய கிழக்கு நாடுகள், அரபுலக நாடுகளில் பரவியது. அந்த அரபு வசந்தத்துக்கு பின்னரும் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான குண்டுவெடிப்புகள் மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெறுகின்ற நாடுகளில் ஒன்றாக சிரியா இப்பொழுதும் மாறியிருக்கின்றது. சிரியாவின் இத்லிப் மாகாணத்தில் உள்ள சர்மாடா நகருக்கு அருகே ஆயுதங்கள் மற்றும் போர்க்கழிவுகளை சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட தற்காலிக இடம் ஒன்றில் இன்று இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் 14 உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. விபத்தில் காயமடைந்த மேலும் 11 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த ஆயுதங்களும் போர்க்கழிவுகளும் வேறொரு இடத்துக்கு மாற்றப்படுவதற்கு முன்னர் குறித்த இடத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. ஆரம்பகட்ட வெடிப்புக்கான காரணம் என்னவென்று அதிகாரிகள் இதுவரை தெரிவிக்கவில்லை. இத்லிப் மாகாணத்தில் உள்ள இதே இடத்தில் செப்டம்பர் 1 வெடிமருந்துகளை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று வெடித்ததில் 5 உயிரிழந்த செய்தியும் வெளியாகியிருந்ததை இப்பொழுது அங்குள்ள பத்திரிகைகள், ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன.
1: Cross border AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. 1 mile 60% to 70% வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ். $500 ரெஃபரல் போனஸ். மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 to 5,000 miles. வார இறுதி 2 விடுமுறை. குறைந்தது 2 கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120.
0: நேர்களே, இந்த செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் பற்றி நாங்கள் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளை, ஆர்ப்பரிப்புகளை செய்து கொண்டிருந்தாலும் கட்டுப்பாடற்ற இந்த செயற்கை தொழில்நுட்ப நுண்ணறிவு வளர்ச்சியானது, AIயின் வளர்ச்சியானது மனித குலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்று இப்பொழுது பல ஆய்வாளர்கள் தமது கருத்துக்களை பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதுவும் அளவாக இருக்கின்ற போது பொதுவாக ஆபத்தில்லை, ஆனால் செயற்கை நுண்ணறிவு ஒரு அளவு மீறி செல்லுகின்ற போது போதிய கட்டுப்பாடுகளின்றி அதிக திறன் கொண்ட பல்வேறு விதமான தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் போட்டியிட்டு வருகின்ற போது அது பூமிக்கே மிகப்பெரிய ஆபத்தாக, மனித குலத்திற்கே பெரும் ஆபத்தாக மாறிவிடும் என்று சொல்கின்றார்கள். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் இப்போது உலகளவில் ஏற்பட்டு வருகின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த நேரு, வணக்கம்.
2: வணக்கம் தாரணி, கலைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்க நலம் தானே?
2: ஓ நாங்களும் நல்ல சும்மா, வேலை முடிஞ்சு வீட்டை போயிட்டு இருக்கோம்.
0: ஓ, உங்கள வேலை முடிஞ்சு வீட்டை போற நேரம் இது என்ன?
2: இதுவே பாட்டு எனக்கு வந்து இந்த பாட்டு கேப்போம். கண்ணதாசா கண்ணதாசா வருவாயா அந்த பாட்டு கேப்போம்.
0: என்ன திடீரெனு கண்ணதாசனை கூப்பிடுறியா?
2: கண்ணதாசன் அந்த பாட்டு நல்லா, அப்ப உண்மையா 2-3 பாட்டு கேட்டுதான் அந்த தத்துவ பாடுவது. அப்ப சும்மா இந்த பாட்டு கேட்டு பாப்போம், அதுக்கு மேலும் தொடர்பு இல்ல. பட் ஆனா சும்மா பாப்போம்.
0: நான் வான காட்டலையில வந்த
2: நன்றி.
0: 5:46 தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொண்டு பாடல்களுக்கு செல்வோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் பாசன், பவான் இருக்கிறேன்.
0: ஓ நலம் பவான், நன்றி. எப்படி வென்குவர் பவான் இருக்கிறீர்கள்? நாங்கள் மலையும் மப்பும் மந்தாரமும் தான் இருப்போம். இப்போ கொடி போடலாம் நடுறீங்களா
3: என்ன?
0: அம்பத்தோராவது மாகாணம் இல்ல, நீங்க எல்லாத்தையும் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து கொடுங்க, ஆனா எங்களை சேர்க்க இயலாது. அதர் தில் இருக்க வேணும், அப்படி இருக்க வேணும். அந்த பாடல் ஒழிக்கு நன்றி பவான், நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: இனிய மாலை. வணக்கம் வாசன், நான் சத்யா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலம் சத்யா, நன்றி. நீங்கள் எப்படி நலமா? என்ன எல்லாம் சத்தம் கேக்குது?
4: பாத்திரம் கழிக்க நினைக்கிறேன்.
0: நடக்கிற காட்டுறோம் நாங்கள் குடும்ப பெண்கள் என்ன, இல்லாட்டி
4: அதுதான், இல்லாட்டி
0: ரேடியோல ரேடியோல பாட்டு கேட்கிறவங்க தான் வேண்ட வேலை என்று இருக்க கூடாது. நாங்கள் இல்ல தரசிகள் என்ன
4: எனக்கு வந்து நதியை தேடி வந்த கடல் படத்துல இருந்து வராத காலங்கள் வந்த பொன்னாளம் அந்த பாடல், எஸ்பிபி சலேஜாவும் சுசிலாம் படிச்ச பாடல்.
0: கொஞ்ச நாளா பாக்கணும் இந்த பாட்டுகள் எல்லாம் கேட்காத பாட்டு என்று சொல்லி ஒரு பாட்டு இருக்கு தானே, அந்த கேட்டகரியில வருது சத்யாவோட பாட்டு.
4: அது என்னன்னு சொன்னா அத சிஎம்ஆர் தான். சிஎம்ஆர் வந்து ஒவ்வொரு நிறைய பேரை வச்சு ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கேன். நாங்களும் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் செய்யறவர்களுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் வாசந்த ப்ரோக்ராம் வாசனுக்கு ஏத்த மாதிரி தானே நாங்களும்
0: கொண்டு வாசன் உங்களுக்கு கேட்காத பாட்டெல்லாம் போட்டு வதைக்கிறது, திரும்ப நீங்கள் எங்களை அதே மாதிரியும் வராத காலங்கள் வரும், வந்தால் பாடல் வரும். ஓகே,
4: அது வந்து பொன்னாளா இருக்கும்,
0: பொன்னாளாக இருக்கும்.
4: நன்றி
0: நன்றி நன்றி சத்யா. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: நான் சாரா. வணக்கம் வாசன்.
0: ஓ சாரா வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீங்கள்?
5: நல்லா நலமா இருக்கிறோம். எனக்கு வந்து செப்டம்பர் மாதம் வாழ்வில் துன்பத்தை தொலைத்து விட்டோம் அந்த பாட்டு.
0: அந்த பாடல் சாரா இன்றைக்கு எங்களுக்கு இந்த திரை இசை புதிரில் கொண்டாரம் அதில் கேளுங்க, நீங்கள் வேறொரு பாட்டு கேளுங்க. திரை இசை புதிரில் அந்த பாடல் தான் இன்றைக்கு ஒழிக்க இருக்கு.
5: அப்படியா? மல்லிகை ஒரு பழைய பாட்டு போடுங்க, மல்லிகை என் மன்னன் மயங்கும்.
0: சரி நன்றி நன்றி. இன்னைக்கு 7 மணிக்கு நீங்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்க. செப்டம்பர் மாதம் உங்கள் பாடல் ஒழிக்குமே. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் கேட்கறேன். எப்படி இருக்கீங்க
0: கண்ணன்? நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
6: ஓ நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கு. 7 மணிக்கு அந்த நிகழ்ச்சியும் கேட்க ஆசையா இருக்கு. எனக்கு இந்த பட்டிக்காடா பட்டணம் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுறீங்க, என்ன ஒரு பாட்டு போடுங்க, இல்லை நல்ல பாட்டு.
0: பட்டிக்காடா பட்டணமா? நீங்கள் பட்டிக்காடா பட்டணமா
6: அண்ணன்? பட்டிக்காடு தான்.
0: கனேடிய பட்டிக்காடா? இல்ல, ஆனா பட்டிக்காடு பட்டிக்காடு என்ன, அந்த பட்டிக்காடு வாழ்க்கை தான் திறந்த வாழ்க்கை.
6: ஒரு கவலை இல்லாத வாழ்க்கை.
0: அதுக்கு இருக்கக்கூடிய விலை சொல்லி மீளாது. விலை மதிப்பெற்றது என்று சொல்றது
6: என்ன, ஒவ்வொரு நிமிஷமும் இனிமையா போய்கொண்டிருக்கும்.
0: அந்த விடிய எழும்பி காலை கடன் எல்லாம் முடித்து தெருவில் நடந்து ஒரு டீ கடை, அந்த அந்த பழைய செப்பு பாத்திரத்துல டீ ஊத்துற கடைக்கு போய் அதுல ஒரு பம்பளந்து பேப்பர் பார்த்து உட்கதையெல்லாம் பேசி. சரி, நன்றி கண்ணன்.
6: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் இன்னொரு நேரையும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: நேரம் இப்பொழுது 5:53. நிகழ்ச்சியில் தாரணி விரும்ப கேட்ட பாடல் தவம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

மகாலட்சுமி ஐயர் குரலில் அந்த பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் 5:57. அடுத்து எங்களது நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு சத்யா ஒரு பாடல் விரும்பி கேட்டார். நதியை

0: Keep listening to CMR Tamil HD.
1: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் ஒரு நேரம் இணைத்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் சுதன்.
1: சுதன் சொல்லுங்க.
2: ஆமாம், ஊர்ல நீங்க அந்த 50 கலிவர் அடி கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். என்னண்டா, நான் இந்த பாட்டை கேட்கிற நேரம் எல்லாம் ஒரு இந்திய சங்கீத அறிவுகள் இது இருந்தது. அந்த ஒரு அசை ஒன்றும் இல்லாம அப்படி சட சட சடண்டு வேற இது வசனங்கள் ராகம்ண்டு. அப்புறம் அண்மையிலதான் டாக்டர் நாராயணன் நிகழ்ச்சி கேட்டேன், அதுலதான் சொல்லிக்கு இந்த கனகாங்கி என்ற ஒரு ராகத்துக்கு கமகம் இல்லையாம், அதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார் இளையராஜா அந்த மாதிரி அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்று சொல்லி போயிருந்தார். அதை பகிர நினைச்சேன். நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நேரம் 6:02. பாடல் கேட்க வந்தார், வேறு ஏதோ கதைச்சிட்டு போறாரு என்னன்னு விளங்கினேன்.

0: மணித்தியால செய்திகள்
1: CMR Tamil HD Hourly News.
2: கனேடிய அதிகாரிகளோடு இந்த மாத ஆரம்பத்தில் ராணுவ விவகாரங்கள் குறித்து வெளிப்படையான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாக சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இரண்டு நாடுகளும் கடந்த வாரம் தங்கள் 5வது பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு உரையாடலை நடத்தியதாக சீனாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலை சில நாட்களுக்கு பிறகு கனடாவின் பாதுகாப்புத்துறையும் உறுதிப்படுத்தியது. பரஸ்பர சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து இரண்டு தரப்பினரும் வெளிப்படையான மற்றும் ஆழமான கருத்து பரிமாற்றங்களை மேற்கொண்டதாகவும் இரண்டு நாட்டு ராணுவங்களுக்கு இடையிலான நடைமுறை ரீதியிலான பரிமாற்றங்கள் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த விருப்பம் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பு 8 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பித்திருப்பதை குறிப்பதாக ஒட்டோவாவில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆனால் கனடாவின் தேசிய பாதுகாப்புத்துறை இதை உறுதிப்படுத்தவில்லை. இதற்கு பதிலாக செயல்பாட்டு நிலையில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் ராணுவங்களுக்கு இடையிலான தகவல் தொடர்புகளுக்கு ஆதரவாகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கனேடியர்களின் பாதுகாப்பையும் கனடாவின் மூலோபாய நலன்களையும் பாதுகாப்பதற்கான தங்கள் உறுதிப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த சந்திப்பு அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்டகால நடைமுறையின்படி அதிகாரிகள் அளவிலான பணிசார் சந்திப்புகளை கனேடிய அரசாங்கம் பொதுவழியில் அறிவிப்பது இல்லை என்று கனேடிய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கொடுமைப்படுத்துதல், வறுமை மற்றும் குழந்தை துஷ்பிரயோகம் ஆகியவற்றை விட இணையவழி தீங்குகள் முன்னணியில் இருப்பதாக சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் கனடா அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருக்கின்றது. அச்சுறுத்தல்களின் பட்டியலில் முதல் 10 இணையவழி தீங்குகள் இடம்பெறுவது இதுவே முதல் முறை என்று அந்த அறிக்கை கூறியிருக்கின்றது. பிறப்பு முதல் இளமை பருவம் வரை கனடாவில் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் வாழ்விலும் இது எவ்வாறு ஊடுருவி வருகின்றது என்பதை தாம் பார்த்திருப்பதாகவும், குழந்தைகள் படிக்க கற்றுக் கொள்வதற்கு முன்பே செயற்கை நுண்ணறிவு பொம்மைகள் மற்றும் அல்கோரிதம் போன்றவை இயக்கப்படும் உள்ளடக்கங்களுக்குள் தொடர்பு கொள்ளுகின்றார்கள் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. இணையவழி கொடுமைப்படுத்துதல், குழந்தைகளை மயக்குதல், பாலியல் மிரட்டல், செயற்கை நுண்ணறிவு மூலம் தூண்டப்படும் துஷ்பிரயோகம் மற்றும் மனநல பாதிப்புகள் உட்பட்ட இணைய சூழல் தொடர்பான பல அபாயங்களை அது குறிப்பிட்டிருக்கின்றது. பிரித்தானியாவின் தேசிய விமான போக்குவரத்து சேவை மையத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக பிரித்தானியா முழுவதிலும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து செயலாக்க அமைப்பில் ஏற்பட்ட தவறு உள்ளூர் நேரப்படி மாலை 4:40 அளவில் சரி செய்யப்பட்டிருப்பதாக பிரித்தானிய NATS தெரிவித்திருக்கின்றது. பிரச்சினை சரி செய்யப்பட்ட போதிலும் விமானங்கள் மற்றும் ஊழியர்கள் உரிய இடங்களில் இல்லாததன் காரணமாக மேலும் தாமதங்கள் தொடர்வதாக விமான நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்நிலையில் குறித்த தடங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தவறு முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பிரித்தானிய சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை உத்தரவிட்டிருக்கின்றது. உலகின் மிக அதிக வேதனம் பெறும் அரசியல் தலைவரான சிங்கப்பூர் பிரதமர் லோரன்ஸ் வாங் மற்றும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களுக்கான ஆண்டு வேதனத்தை உயர்த்துவதற்கு சிங்கப்பூர் அரசு தீர்மானித்துள்ளது. இதன்படி பிரதமர் லோரன்ஸ் வாங்கின் ஆண்டு ஊதியம் சுமார் 2.8 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்கின்றது. எனினும் இந்த உயர்த்தப்பட்ட கூடுதல் தொகையை 1.1 மில்லியன் அமெரிக்க டாலர் தொண்டு நிறுவனங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கான நன்கொடையாக வழங்கப்போவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். எனினும் சிங்கப்பூர் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் நிலவும் சூழலில் இந்த வேதன உயர்வு பொதுமக்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றது. ஒரு காலத்தில் தட்டம்மையை ஒழிக்கும் நிலைக்கு மிக அருகில் இருந்த பங்களாதேஷ் தற்பொழுது வரலாற்றிலேயே மிக மோசமான நோய் பரவலை எதிர்கொண்டிருக்கின்றது. மருத்துவமனைகளில் ஏற்படும் கூட்ட நெரிசல், பற்றாக்குறை மற்றும் தொடர்ந்து வருகின்ற நோய் எதிர்ப்பு குழந்தைகளின் வருகை ஆகியவற்றினால் திணறி வருகின்ற நிலையில் மார்ச் மாதம் தட்டம்மை தொடர்பான சந்தேகத்துக்கிடமான மற்றும் உறுதி செய்யப்பட்ட 999 இறப்புகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பங்களாதேஷ் தற்பொழுது உலகில் மிகப்பெரிய தட்டம்மை நோய் பரவலை சந்தித்து வருவதாக அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்களின் இணையதளத்தில் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் குழப்பத்தின் விளைவாக தடுப்பூசிகள் தவறவிடப்பட்டதும் தடுப்பூசி விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்களும் குழந்தைகளை குறிப்பாக வழக்கமான தடுப்பூசிகளை பெறுவதற்கு மிகவும் சிறிய வயதினரான 9 மாதங்களுக்கும் குறைவான பச்சிளம் குழந்தைகளை பாதிப்புக்கு உள்ளாக இருப்பதாகவும், இது அனைத்து வயது பிரிவினரிடையேயும் நோய் பரவலை தூண்ட உதவியதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். மார்ச் மாதம் இந்த நோய் பரவல் தொடங்கியதில் இருந்து பங்களாதேஷில் 1,66,000 மேற்பட்ட சந்தேகப்படும் தட்டம்மை நோயாளிகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இதில் 19,835 பேருக்கு ஆய்வகத்தில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நோய் பரவலால் 999 இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதில் 100 பேர் தட்டம்மையினால் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் 146,000 மேற்பட்ட நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. 50வது தேசிய விளையாட்டு விழாவுக்கு இணையாக இலங்கையில் விளையாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் கொழும்பு மரதன் 2026 சர்வதேச மரதனோட்ட போட்டித்துறை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சு, விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் உட்பட்ட ஏனைய அமைப்புகளோடு இணைந்து செப்டம்பர் 13 கொழும்பு காலிமுக திடலில் இந்த போட்டித்துறை நடத்துகின்றது. இந்த நிகழ்வில் சர்வதேச மரதன், 10 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் ஃபன் ரன் ஆகிய போட்டிகள் உள்ளடக்கம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த போட்டிகளில் பெருமளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இப்பொழுது இணைந்திருக்க போகிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அமெரிக்க தொடர் இடம்பெற இருக்கின்றது. வாஷிங்டன் தொடக்கம், டொனால்டு ட்ரம்ப் வரை தொடர் இன்று இடம்பெறும். அதேபோல் விளையாட்டுச் செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து ஊர் உறவு நிகழ்ச்சியும் இடம்பெற காத்திருக்கின்றன.

அமெரிக்க வரலாற்றில் 2001 செப்டம்பர் 11 அன்று அமெரிக்காவில் அல் கொய்தா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 19 நபர்களால் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த தற்கொலை தாக்குதல்கள் 9/11 தாக்குதல்கள் என அழைக்கப்படுகின்றன. இது நவீன வரலாற்றில் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் என்று பேசப்பட்டது. அது இப்பொழுது 25 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. 25வது ஆண்டு அனுஷ்டிப்பு, நினைவேந்தல் அனுஷ்டிப்பு நிகழ்வுகள் வருகின்ற செப்டம்பர் 11 தேதி இடம்பெற இருக்கின்றன. அல் கொய்தா இயக்கத்தைச் சேர்ந்த 19 பயங்கரவாதிகள் அமெரிக்காவில் உள்நாட்டு போக்குவரத்தில் ஈடுபட்ட 4 வணிக விமானங்களை கடத்திச் செல்கின்றார்கள். கடத்தப்பட்ட விமானங்களில் 2 விமானங்கள் நியூயார்க் நகரிலிருந்து உலக வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரங்கள் மீது மோதப்படுகின்றன. இதனால் 2 முழுமையாக எரிந்து தரைமட்டமாகின. 3வது விமானம் வெர்ஜீனியாவின் ஆர்லிங்டன் பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் மீது மோதப்படுகிறது. 4வது விமானம் பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்கும் முயற்சியில் பயணிகள் ஈடுபட்டதால் பென்சில்வேனியாவில் உள்ள சாங்ஸ்வில் பகுதியில் உள்ள ஒரு வயலில் விழுந்து நொறுங்குகிறது. இத்தாக்குதலில் 19 பயங்கரவாதிகள் உட்பட மொத்தம் 2977 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க அரசு பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை தொடங்குகிறது. உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் அரசியல் சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவம் இந்த சம்பவம் என்றால் அது நேர்கள் அறியாததல்ல.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா Jewelers.

அமெரிக்க அரசாங்கத்தை பொறுத்தவரை, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கின்ற காலங்களில், பல்வேறு நாடுகளுக்கு எதிராக வர்த்தக போர்களை நடாத்துவது என்பது அவரது கைவந்த கிளை என்று சொல்லலாம். இப்பொழுது இரண்டாவது தடவையாக ஆட்சியில் இருக்கின்ற போது கனடாவுக்கு எதிராக மிக கடுமையான வர்த்தக போரை முடக்கிவிட்டிருக்கின்ற ஐக்கிய அமெரிக்கா. டொனால்ட் ட்ரம்ப் முதலாவது தடவையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்த போது சீனாவுக்கு எதிராக பெரும் வர்த்தக போர் ஒன்றை முடக்கிவிட்டிருந்தது. 2018 அமெரிக்க சீன வர்த்தக போர் என்பது உலகம் அத்தனையையும் திரும்பி பார்க்க வைத்த மிகப்பெரிய வர்த்தக போர் என்றால் அது மிகையல்ல நேர்களே. உலக பொருளாதார வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனை என்று கூட அதனை சொல்லலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சீனாவின் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை திருட்டு ஆகியவற்றை எதிர்த்து இந்த பொருளாதார போரை தொடங்கினார். இன்று எவ்வாறு கனடாவுக்கு எதிராக கடுமையான பொருளாதார போர்களை நடாத்தி கொண்டிருக்கின்றாரோ, அப்போது முதலாவது அமர்வில் அவரது பதவிக்காலத்தில் சீனாவுக்கு எதிரான கடும் வர்த்தக போரில் ஈடுபட்டார். எப்போதும் ஒரு வர்த்தக போரில் அல்லது இராணுவ போரில் ஈடுபடுவது என்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன சொல்லலாம், மிச்சத்தை நீங்கள் முடியுங்கள்.

2018 நடந்த இந்த வர்த்தக போர் பல்வேறு விதமான முக்கிய நிகழ்வுகளுடன் இடம்பெற்றது. 2018 ஜனவரி மாதம் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சோலார் பேனல்கள் மற்றும் வாஷிங் மெஷின்கள் மீது அமெரிக்கா 30% தொடக்கம் 50% வரை சுங்க வரி விதித்தது. மார்ச் மாதம் 2018 ஆண்டு அனைத்து நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு, அதாவது ஸ்டீல் மீது 25% மற்றும் அலுமினியம் மீது 10% வரியை அமெரிக்கா விதித்தது. இவ்வாறு விதித்த இந்த வரி சீனாவை நேரடியாக அதிகம் பாதிக்க தொடங்கியது. இதுவரை பார்த்து கொண்டிருந்த சீனா ஏப்ரல் மாதம் 2018 ஆண்டு அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு எதிராக சீனா தனது நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் பன்றி இறைச்சி, பழங்கள், ஒயின் மற்றும் எஃகு குழாய்கள் உள்ளிட்ட 128 அமெரிக்க பொருட்களின் மீது 10% வரி விதித்தது. சீனா விதித்த இந்த வரிகள் அமெரிக்காவை கொஞ்சம் திண்டாட வைத்தன. ஏனென்றால் அமெரிக்காவிலிருந்து மிக பெருமளவிலான பன்றிறைச்சி, பழங்கள், ஒயின், எஃகு குழாய்கள் உள்ளிட்ட 128 பொருட்கள் அமெரிக்க பொருட்கள் சீனாவுக்கு தொடர்ச்சியாக ஏற்றுமதியாகி வந்தன. சீனா அமெரிக்காவின் மிகச்சிறந்த சந்தைகளில் ஒன்றாக திகழ்ந்த காலம் அது. இதனால் ஆத்திரமடைந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் 2018 ஜூலை 6ஆம் தேதி அமெரிக்கா 34 பில்லியன் டாலர் மதிப்புள்ள சீன பொருட்களுக்கு 25% வரி விதிக்கின்றது. அடுத்த சில நிமிடங்களிலேயே சீனா அதே மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு, குறிப்பாக சோயாபீன்ஸ் மற்றும் வாகனங்கள் போன்றவற்றுக்கு 25% வரி விதிக்க தொடங்கியது. இது சீனாவின் அதிரடி என்று பேசப்பட்டது. வரிக்கு வரி, போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்ற முக்கிய வாசகத்தை இது உலக மக்கள் மத்தியில் நினைவூட்டியது. ஆகஸ்ட் மாதம் மோதல் மேலும் மேலும் முட்டியது. 2018 ஆகஸ்ட் மாதம் இரு நாடுகளும் பரஸ்பரம் தலா 16 பில்லியன் டாலர் மதிப்புள்ள கூடுதல் பொருட்களுக்கு 25% வரிகளை விதித்தன. 2018 செப்டம்பர் மாதம் அமெரிக்கா ஒரே அடியாக 200 பில்லியன் டாலர் மதிப்புள்ள சீன பொருட்களுக்கு 10% வரியை விதித்தது. இதனை பின்னர் 25% உயர்த்த திட்டமிட்டிருந்தது என்பது வேறு கதை. சீனா உடனடியாக 60 பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதித்து இதனை முறியடித்தது. 2018 டிசம்பர் 1 ஒரு சம்பவம் நடைபெற்றது. அர்ஜென்டினாவில் நடந்த G20 மாநாட்டில் அதிபர் ட்ரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் நேரில் சந்தித்துக் கொண்டார்கள். அங்கு புதிய வரிகளை விதிப்பதை 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது என்று இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். இதனால் சீன அமெரிக்க வர்த்தக போர் தற்காலிகமாக ஓய்ந்தது. சீனா அமெரிக்காவின் சோயாபீன்ஸ் மீது வரி விதித்ததால் அமெரிக்க விவசாய சந்தை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் ட்ரம்ப் நிர்வாகம் விவசாயிகளுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை நிவாரணமாக வழங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த வர்த்தக போரினால் சீனாவின் பங்கு சந்தைகள் 2018 சுமார் 20% வரை சரிவை சந்தித்திருந்தன. ஏற்றுமதி நிறுவனங்களின் லாபமும் கணிசமாக குறைந்திருந்தது. கூடுதல் சுங்க வரிகளின் சுமை இறுதியில் அமெரிக்க மற்றும் சர்வதேச நுகர்வோரின் மீதே விலையேற்றமாக வந்து விழுந்தது. 2018 சீன அமெரிக்க வர்த்தக போர் கனடாவுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான செய்திகளை தந்திருக்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் கனடாவும் இப்போது அமெரிக்கா விதிக்கின்ற அத்தனை வரிகளுக்கும் வரிக்கு வரி, தீர்வைக்கு தீர்வை என்று போட்டி போட்டுக்கொண்டு இப்போது வரி விதித்து வருகின்றார்கள். இது கண்ணன் விருப்பப்பாடு. நான் சொல்லுவேன்.

கல்யாண கோவிலே கணவன் ஒரு தெய்வம் அம்மா. நல்வாழ்க்கு நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்க வென்று நல்லபடி.

0: Sudan.
1: Harlem.
2: நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்கவென்று, நல்லபடி வாழ்கவென்று.

0: அந்த பாடல் ஒலித்தொழிந்த நேரம் 6:31. நேர்கள் சிஎம்ஆர் தமிழேஷ்டியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும்.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD.
0: டம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு விதமான சம்பவங்களில், விவகாரங்களில் மெக்சிகோ சுவர் கட்டுகின்ற விவகாரமும் மிக முக்கியம் பெற்றது. டம்பின் முதல் தேர்தல் வாக்குறுதி இந்த சுவர் விவகாரமாகும். 2019 அமெரிக்காவில் ஒரு பெரிய அரசியல் மற்றும் அரசியலமைப்பு சட்ட நெருக்கடியை இந்த விவகாரம் உருவாக்கியது. மெக்சிகோ எல்லையில் சுவர் கட்டுவதற்காக $5.7 பில்லியன் நிதி வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் நாடாளுமன்றத்தில் கோரியிருந்தார். ஆனால் பிரதிநிதிகள் சபையில், காங்கிரஸில் கோரியிருந்தார். ஆனால் பிரதிநிதிகள் சபையில் பெரும்பான்மையாக இருந்த எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினர் இதற்கு நிதி ஒதுக்க கடுமையாக மறுப்பு தெரிவித்தார்கள். இந்த நிதியுதவி மோதல் காரணமாக பட்ஜெட் ஒப்புதல் பெறாமல் 35 நாட்கள் அமெரிக்க அரசாங்கம் பகுதியளவு முடக்கப்பட்டது. இது அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்ட அரசாங்க முடக்கம் என்று பேசப்பட்டது. நாடாளுமன்ற நிதி ஒதுக்காததால் February 2019 அதிபர் டிரம்ப் அமெரிக்காவின் தெற்கெல்லையில் தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்துகின்றார். இந்த அவசர நிலை அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி ராணுவ கட்டுமான நிதியிலிருந்து சுமார் $6-8 பில்லியன் சுவர் கட்டுவதற்காக அவர் திசை திருப்புகின்றார். டிரம்பின் இந்த அவசர நிலை பிரகடனத்தை ரத்து செய்ய கோரி நாடாளுமன்றத்தில் பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட் இரண்டிலும் ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து சில குடியரசுக் கட்சியினரும் வாக்களித்து மசோதா நிறைவேற்றுகின்றார்கள். இருப்பினும் அதிபர் டிரம்ப் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாவை முறியடிக்கின்றார். டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக பல அமெரிக்க மாநிலங்களும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். நீதிமன்றங்கள் இந்த நிதி மாற்றத்திற்கு தடை விதித்த போதிலும் July 2019 அமெரிக்க உச்ச நீதிமன்றம் டிரம்பிற்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது. இதன் மூலம் ராணுவ நிதியை பயன்படுத்தி சுவர் கட்டும் பணிகளை தொடர டிரம்புக்கு அனுமதி கிடைத்தது. இந்த சுவர் முழுக்க முழுக்க புதிதாக கட்டப்படவில்லை. ஏற்கனவே இருந்த பழைய தடுப்பு வேலிகளை அகற்றி அதற்கு பதிலாக 30 அடி உயரமுள்ள இரும்பு தூண்களால் ஆன நவீன சுவர்கள் கட்டப்பட்டன. அதற்கு அடுத்து வந்த ஜோ பைடன் ஆட்சியில் இந்த சுவர் கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு எல்லையை பாதுகாக்க ஸ்மார்ட் வால் என்ற பெயரில் அதிநவீன கேமராக்கள், சென்சர்கள் மற்றும் இரட்டை அடுப்பு இரும்பு சுவர்களுடன் கூடிய இந்த திட்டத்திற்கு $46.5 பில்லியன் நிதியொதுக்கீடு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் மிக வேகமாக மீண்டும் முடக்கிவிடப்பட்டிருந்தன. இந்த ஒட்டுமொத்த பாதுகாப்பு சுவர் அமைப்பு 2028 முழுமையாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.

0: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200, 905-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200, 9056-667-7200,

நாங்கள் இன்றும் ஒரு சில விளையாட்டு செய்திகள் பற்றி நோக்குவோம் நேர்களே. தொடர்ந்து விளையாட்டு செய்திகளில் பெண்களுக்கான ஆசிய கிரிக்கெட் போட்டிகள் பற்றிய சில தகவல்களுடன் நாங்கள் இணைந்திருக்கலாம். பெண்களுக்கான ஆசிய கிரிக்கெட் போட்டிகள் டுபாயில் நடைபெற்று வருகின்றது. டுபாயில் நடைபெற்று வருகின்ற இந்த போட்டியில் நாளைய தினம் இந்தியா மற்றும் வங்காளதேச அணிகளுக்கு இடையிலான முதலாவது அரையிறுதி போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை இலங்கை பெண்கள் அணி மற்றும் பாகிஸ்தான் பெண்கள் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது அரையிறுதி போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த போட்டிகள் மூலம் வெற்றி பெறுகின்ற அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான தகுதியை பெற இருக்கின்றன. ஏற்கனவே பல்வேறு விதமான லீக் போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளிகள் பெற்ற இரண்டு அணிகள், ஏ குழுவிலிருந்து இரண்டு அணிகள், அதேபோல் பி குழுவிலிருந்து இரண்டு அணிகள் தெரிவு செய்யப்பட்டு இப்போது அவை அரையிறுதி போட்டி என்ற அந்த கட்டத்துக்குள் நுழைந்திருக்கின்றன. இந்தியா பல தடவைகள் இவ்வாறான ஆசிய கிண்ண பெண்கள் போட்டியிலே கிரிக்கெட் போட்டியில் கிண்ணம் வென்ற நாடு என்ற பெருமையை பெற்றிருக்கின்றது. வருகின்ற செப்டம்பர் 13 இறுதிப் போட்டி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாய் சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் நடைபெற இருக்கின்ற வேளையில் இந்த ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் பல தடவைகள் கிண்ணம் என்ற பெருமை இந்தியாவை சாருகிறது. இந்தியா 7 தடவைகளுக்கு மேல் இந்த கிண்ணத்தை தனதாக்கியிருக்கின்றது. அதேபோல் இலங்கை, வங்காளதேசம் ஆகிய நாடுகளும் கடந்த காலங்களில் தமது பங்கிற்கு ஒரு தடவை ஆசிய கிண்ணத்தை தமதாக்கி கொண்டிருக்கின்றன. இந்த முறை கிண்ணம் வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அணிகளில் இந்தியா முதன்மை பெறுகின்றது. எப்படியாவது இந்த கிண்ணத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் அவர்கள் ஆடி வருகின்றார்கள். மிகச்சிறந்த அணியாக இருக்கின்றது என்ற வகையில் இறுதிப் போட்டியில் செப்டம்பர் 13 இடம்பெறுகின்ற போது எந்த அணியுடன் இந்தியா மோத இருக்கின்றது? பாகிஸ்தான் இந்திய அணிகளா, அல்லது இந்தியா மற்றும் இலங்கை அணிகளா, அல்லது வங்காளதேச அணியுடன் ஏனைய இரண்டு அணிகளா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்த போட்டிகள் தொடர்பில் பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் இப்போதே ஆரம்பமாகி இருக்கின்றன. இந்த போட்டியிலும் பாகிஸ்தானின் கிரிக்கெட் தலைவர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கிண்ணம் வழங்க இருக்கின்றார் என்றும், இவ்வாறு கிண்ணம் வழங்குகின்ற போது ஏற்கனவே ஏற்பட்ட சர்ச்சைகள் இங்கும் இந்த தடவையும் ஏற்படலாமா என்ற ஒரு சந்தேகம் இப்போது எழுந்திருக்கின்றது. ரசிகர்கள் மத்தியில் ஏற்கனவே ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் கிண்ணம் வழங்குகின்ற போது கைலாகு கொடுத்தல் என்ற விடயம் தொடர்பான சர்ச்சைகள் எழுந்தன. இந்த போட்டியிலும் இறுதிப் போட்டியில் பரிசில்கள் வழங்கப்படுகின்ற போது அந்த கைலாகு பிரச்சனை உருவாகலாமா என்ற ஒரு சர்ச்சை இப்போதே ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது.

0: நாள் முழுவதும் முளைத்து கிளைத்த உங்களுக்கு சுகமான தூக்கத்திற்கு உத்தரவாதம் தருவது தரமான மெத்தைகள். Relaxwell Mattress and Furniture, தமிழரின் நிர்வாகத்தில் இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் அளவில் விரும்பும் நிறத்தில் மெத்தைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம். Relaxwell Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough, 416-759-2600, 416-759-2600.
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நேர்களை, கடந்த ஆண்டு செப்டம்பர் 28 தேதி அன்று துபாயில் நடந்த ஆடவர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. அந்த சாம்பியன் பட்டம் வென்ற போது மொஹ்சின் நஹ்வி தான் அந்த போட்டியிலே இணைந்து கொண்டு பரிசில் பெற்றவர்களுக்கான பரிசு கோப்பையை வழங்கினார். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த போட்டி நடைபெற்றிருந்தது. இறுதிப் போட்டியில் சூரியகுமார் ஜாதவ் தலைமையிலான இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருந்தது. பரிசு வழங்கும் விழாவின் போது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் மற்றும் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சராக இருந்த மொஹ்சின் நஹ்வியிடம் ஆசிய கோப்பையை வாங்க இந்திய அணி திட்டவட்டமாக மறுத்துவிருந்தது. காரணம், மொஹ்சின் நஹ்வி தனது அரசியல் பதவியின் மூலமாக பல்வேறு இந்திய எதிர்ப்பு கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிந்து வந்ததால் அவரிடமிருந்து கோப்பையை பெறுவதில்லை என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய மற்றும் இந்திய வீரர்கள் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். மாற்று நபரை கொண்டு கோப்பையை வழங்கும்படி எமிரேட்ஸ் கிரிக்கெட் வாரியத்திடம் இந்தியா கோரியது. ஆனால் நஹ்வி தான் மட்டுமே கோப்பையை வழங்குவேன் என பிடிவாதமாக இருந்ததால் பரிசு வழங்கும் விழா சுமார் 90 நிமிடங்கள் வரை முடங்கியிருந்தது. இந்திய வீரர்கள் நஹ்வியிடம் மேடையில் கண்டுகொள்ளாமல் நடந்து சென்றார்கள். இறுதி வரை இந்திய அணி அவரிடமிருந்து கோப்பையை வாங்காத நஹ்வி கோப்பையையும் பதக்கங்களையும் எடுத்துக்கொண்டு மைதானத்தை விட்டு வெளியேறினார் என்றும், இதனால் இந்திய அணி கற்பனையான கோப்பையை கைகளில் ஏந்துவது போல சைகை செய்து மைதானத்தில் வெற்றியை தழுவியதென்றும், அந்த ஆசிய கோப்பை இன்னும் இந்திய அணியிடம் வழங்கப்படாமல் துபாயில் உள்ள ACC அலுவலகத்திலேயே வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி. இந்த வேளையில் தான் இப்பொழுது ஆசிய கிண்ண பெண்கள் கிரிக்கெட் போட்டியிலும் அவரே பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்றார். 10வது மகளிர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி T20 கிரிக்கெட் போட்டி அமிகிரதத்தில் இப்பொழுது 28 முதல் 13 வரை இடம்பெற்று வருகின்ற வேளையில் 8 அணிகள் இந்த போட்டியிலே பங்கு பெற்றிருந்தன. 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி அக்கிரப அமீரகத்தில் துபாயில் நடந்து வருகின்ற வேளையில் ஹொங்கொங் அணிக்கு எதிராக போட்டியில் ஸ்மிருதி மந்தானா 64 பந்துகளில் 124 ரன்கள் குவித்து சாதனை படைத்த செய்திகள் பரவலாக வெளியாகின. பல்வேறு மோதல்கள், பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்ற இந்த போட்டியில் இப்போது அரையிறுதி போட்டி வரை நகர்ந்திருக்கின்றது. அரையிறுதி போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக இப்போது 4 பேர் தயாராக இருக்கின்ற வேளையில் இறுதிப் போட்டி தொடர்பான சுவாரஸ்யம் இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்தியா மற்றும் வங்காளதேச அணிகளுக்கு இடையிலான 1வது அரையிறுதிப் போட்டி, அதனைத் தொடர்ந்து இலங்கை பாகிஸ்தான்களுக்கு இடையிலான 2வது அரையிறுதிப் போட்டி என்பன நாளை மற்றும் நாளை மறுதினம் இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டியிலே இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து, ஹாங்காங் ஆகியன ஏ குழுவிலும், பி குழுவில் இலங்கை, வங்காளதேசம், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா என்பன பி குழுவிலும் இடம்பெற்றிருந்தன. துபாயில் வரும் செப்டம்பர் 13 அன்று நடைபெறும் 2026 மகளிர் T20 ஆசிய கோப்பை இறுதிப் போட்டி மற்றும் நிறைவு விழாவுக்கு ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான மொஹ்சின் நஹ்வி பிரதம விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்றார். அவர் இறுதிப் போட்டிக்கு பின்னர் வெற்றி பெறும் அணிக்கு ஆசிய கோப்பைக்கான சாம்பியன் கோப்பையை வழங்க இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த தொடர்களில் இந்திய அணி இவரிடமிருந்து கோப்பையை பெற மறுத்ததாக இருந்த சில அரசியல் ரீதியான சர்ச்சைகள், விவாதங்கள் காரணமாக இந்த முறை இவரது வருகை கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.

இலங்கையில் மிக நீளமான இரண்டு பரப்புகள் வெட்டினியர்களுக்கு தெரியும். இலங்கை நீளத்தை அளவிடுவதென்றால் பருத்தித்துறை முனையிலிருந்து தேவேந்திர முனை வரை என்ற இரண்டு முனைகளைத்தான் அளந்து இலங்கை நீளம் பற்றி பேசுவார்கள். பருத்தித்துறை முனையிலிருந்து தெற்கே அமைந்துள்ள தேவேந்திர முனை வரை இலங்கை 432 கிலோமீட்டர் நீளமுடையது. 268 மைல்கள் என்று சொல்லலாம். அதாவது பருத்தித்துறையின் சாக்கோட்டை முனை இலங்கை மிக வடக்கே அமைந்துள்ள பெரிய தூரத்தை அமைந்துள்ள முனை என்று சொல்லலாம். அதேபோல் இலங்கையின் அகலம் சங்கமன் கண்ட முனை வரை தொடங்கி கொழும்பு தொடக்கம் கற்பிட்டி அல்லது கிழக்கே சங்கமன் கண்ட முனை வரை 224 கிலோமீட்டர் அகலமுடையது.

அவ்வாறு கொழும்பு மேற்கு அமைந்துள்ள கொழும்புக்கு மேற்கே அமைந்துள்ள பகுதியிலிருந்து அம்பாறையில் உள்ள சங்கமன் கந்த முனைவரை அமைந்துள்ள இந்த நீளப்பரப்பானது அகலப்பரப்பானது சொல்லப்படுவது போல தெய்வேந்திர முனையிலிருந்து பருத்தித்துறை முனை வரை இலங்கை நீளம் அளவிடப்படுகின்றது. இந்த பருத்தித்துறை முனை என்பது ஆதிகாலத்தில் இந்த பகுதியில் தென்னிந்திய மற்றும் பிற நாடுகளுக்கு பருத்தி அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டதால் இந்த இடத்திற்கு பருத்தித்துறை என்ற பெயர் வந்ததாக சொல்வார்கள். இதன் ஆங்கில பெயரான போயின்பிட்ரோ என்ற பெயர் வந்ததற்கு பின்வரும் காரணங்களும் சொல்லப்படுவதுண்டு. இப்பகுதியூடாக பயணம் செய்த ஒல்லாந்து போர்த்துகீசிய மாலுமியான பெட்ரோ என்பவரால் இந்த நகரம் கண்டறியப்பட்டதால் அல்லது அவரது பெயரால் போயின்பிட்ரோ என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படும். காலப்போக்கில் அது தமிழில் பருத்தித்துறை என்று மாறியதுடன் நேரடியாக பீதுரு முனை என்றும் அழைக்கப்பட்டதாக வரலாறுகள் சுட்டிக்காட்டுகின்றன. பீதுரு கடலடி தலைமேடை, போஜ் கடலடி தலைமேடை போன்ற கடலடி தலைமேடைகள் வடக்கே காணப்படுவதை இந்த இடத்தில் நாங்கள் கோடிட்டு காட்ட வேண்டும். கடலடி தலைமேடைகள் என்பது பொதுவாக மீன்கள் அதிகம் விளைகின்ற கண்ட மேடைகளை கருதுகிறது. இலங்கையின் வடக்கு புறத்தில் தான் ஓச் கடலடி தலைமேடை என்றும் பீதுரு கடலடி தலைமேடை என்றும் இரண்டு பெரிய கடலடி தலைமேடைகள் மீன்பிடி பண்ணைகள் காணப்படுகின்றன. முற்காலத்தில் தென்னிந்தியாவுடன் வர்த்தகம் செய்வதற்கான முக்கிய கடல் வழியாக நுழைவாயிலாக பருத்தித்துறை விளங்கியிருக்கின்றது. இங்கிருந்த உள்ளூர் வர்த்தகர்கள் சம்பாங்காரர் அதாவது கப்பல் மனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சம்பாங்காரர் என்று அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் மற்றும் பிரித்தானியர்களின் காலனித்துவ ஆட்சியில் இது ஒரு முக்கிய நிர்வாக கல்வி மையமாக மாற்றம் அடைந்திருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் டச்சு பாதிரியார் பிலிப் பால் டயஸ் இங்கு தங்கி பைபிள் போதனைகளை மக்களுக்கு வழங்கியதாக சொல்லப்படுகிறது. பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இங்கு ஹாட்லி கல்லூரி மற்றும் மெதடிஸ் பெண்கள் உயர்தர பாடசாலை போன்ற புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு இன்றும் யாழ் பிராந்தியத்திலே மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களாக சேவையாற்றி வருகின்றன. இவ்வாறான பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டதாக பருத்தித்துறை விளங்குவது மட்டுமல்ல பல்வேறு சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களையும் அது கொண்டுள்ளது. சாக்கோட்டை முனை இது இலங்கையின் மிக வடக்கே அமைந்துள்ள எல்லை முனையாகும். இந்த சாக்கோட்டை முனையை காண்பதற்கும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் இன்று வரை இந்த பிரதேசங்களுக்கு வந்து செல்வது இங்கே குறிப்பிடத்தக்கது. இங்கு கடலுக்கு நடுவே இலங்கையின் தேசிய கொடி மற்றும் வரைபடத்துடன் கூடிய நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பயணிகள் இந்த இடத்திற்கு வந்து புகைப்படம் எடுக்க விரும்புவதும் இங்கு சிறப்பம்சமாக சொல்லப்படுகின்றது. பிரித்தானியர்களால் 1916ஆம் ஆண்டு கட்டப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க 32 மீட்டர் உயரமுள்ள வெண்ணிற கோபுரம் இங்கு அமைந்திருக்கின்றது. அது லைட் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்றது. தற்சமயம் இது கடற்படையின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இருந்தாலும் இதன் அழகையும் அதன் சுற்றியுள்ள அமைதியான கடற்கரையையும் வெளியிலிருந்து ரசிப்பதற்கு பலர் வருவார்கள். இந்த லைட் ஹவுஸ் அல்லது கலங்கரை விளக்கம் என்பது 1916ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பருத்தித்துறைக்கு அருகிலுள்ள வள்ளிபுர பகுதியில் அமைந்துள்ள மிக தொன்மையான இலங்கையின் புகழ்பெற்ற விஷ்ணு ஆலயம் என்பதும் இந்த பருத்தித்துறை சார்ந்த

பிரதேசத்தில் புகழ்பெற்றதாக விளங்குகிறது. வரலாற்று ஆவணங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சிகளின் படி இந்த பகுதி பழங்கால குடியேற்றமாக இருந்திருக்கின்றது. இங்கு நடைபெற்று வரும் வருடாந்த தேர் திருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து நிற்கின்றது. பழங்காலத்தில் யாத்ரீகர்களும் வணிகர்களும் தங்கிச் செல்வதற்கான சாலையின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு பழமையான நிலக்குடை போன்றவை ரெஸ்ட் ஹவுஸ் போன்றன இங்கு அமைந்திருக்கின்றன. அதன் தனித்துவமான கட்டிடக்கலை அப்போதைய தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பையும் பயண பாரம்பரியத்தையும் தற்கால சந்ததியினருக்கு காட்டும் வரலாற்று அடையாளமாக விளங்குகின்றது. இவ்வாறு பருத்தித்துறை சார்ந்த பிரதேசங்களை பற்றி பேசுகின்ற போது வணிக நெரிசல் இல்லாத மணற்காடு கடற்கரையை நாங்கள் மறந்துவிட முடியாது. அங்குள்ள மணல் மேடுகளும் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தெழுக்கின்ற பகுதிகளாக விளங்குகின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் காணப்படுகின்ற இவ்வாறான மிகச்சிறந்த ஒரு துறைமுகம் நவீன துறைமுகங்களில் ஒன்றாக பருத்தித்துறை பேசப்படுகின்றது. பருத்தித்துறைக்கு அருகிலுள்ள மணற்காடு பகுதி இலங்கையில் சிறிய பாலைவனம் என்று அழைத்தாலும் அது மிக அல்ல. இங்கு பெரிய மணல் மேடுகள் அவற்றுக்கு நடுவே அடர்ந்த சவுக்கு மர காடுகளும் அமைந்திருப்பதனால் சுற்றுலா பயணிகள் இந்த மணற்காடுகளை நாடி சென்று அங்கிருந்து ஒரு நாள் பொழுதை கழித்து வருவது அவர்களது மனமகிழ்வுக்கான இடமாக அந்த இடம் திகழ்ந்து வருவதனால்தான். இந்த மணல் மேடுகளுக்கு நடுவே உள்ளாந்தர் டச்சு காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கத்தோலிக்க தேவாலய இடிபாடுகள் மணலில் புதையுண்ட நிலையில் இன்றும் காணப்படுகின்றன என்று வரலாறுகள் பேசுகின்றன. இப்பகுதி முழுவதும் மணற்பாங்கான இடமாக இருந்தாலும் இங்கு தரையிலிருந்து சில அடிகள் தோண்டினாலே மிக சுத்தமான இனிப்பான குடிநீர் கிடைப்பதும் ஒரு இயற்கையின் அதிசயம் என்று சொல்லப்படுகின்றது. முற்காலத்தில் பருத்தித்துறை மக்கள் மரத்தாலான பெரிய தோணிகள் மற்றும் கப்பல்களை கட்டுவதில் சர்வதேச அளவில் புகழ் பெற்றிருந்தார்கள். தென்னிந்தியா மியான்மார் போன்ற நாடுகளுக்கு இங்கிருந்து கப்பல் போக்குவரத்து நடைபெற்றிருப்பதையும் நேர்கள் அறிவீர்கள். அது மட்டுமல்ல, 1800களில் அமெரிக்காவிலிருந்து வந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் பருத்தித்துறையை தங்களின் முக்கிய தளமாக கொண்டிருந்தார்கள் என்றும் அவர்களால் தான் இந்த பகுதியில் நவீன மருத்துவமும் ஆங்கில கல்வியும் வேகமாக வளர்ச்சி அடைந்தது என்றும் சொல்வார்கள். யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கு அடுத்தபடியாக வடமாகாணத்தில் உள்ள மிக பழமையான பெரிய நூலகங்களில் ஒன்றான ஹாட்லி கொலிக் நூலகம் பொது நூலகங்கள் பருத்தித்துறையின் அறிவு பாரம்பரியத்திற்கு மிகச்சிறந்த சான்றாக சொல்லப்படுகின்றது. இலங்கை முழுவதும் பருத்தித்துறை வடை என்பதும் மிக பிரபலம் பெற்றது. துவரம்பருப்பு, வெங்காயம், பெருவெங்காயம் என்று மற்றும் கார சாரமான மிளகாய் சேர்த்து மிக முறுமுறுப்பாக வறுத்தெடுக்கப்படும் இந்த வடையின் சுவை தனித்துவமானது. பல்வேறு உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மூளை முடுக்குகளிலும் வாழ்பவர்கள் எல்லாம் இன்றும் இந்த பருத்தித்துறை வடை பிரியர்களாக இருக்கின்றார்கள். வடபகுதிக்கே உரிய பெணம்பொருட்களான பெணங்கட்டி, புழுக்கொடியல், பெணாட்டு, அது மட்டுமல்ல எள்ளுப்பாகு போன்ற பாரம்பரிய உணவுகள் தயாரிப்பதிலும் பருத்தித்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்கள் முக்கியமான சிறப்பான பங்கினை வகிக்கின்றன. பருத்தித்துறை என்றாலே கல்விக்கு மிக பெயர் போன இடம் என்று சொல்லப்படும். அதிகாலை வேளையில் எழுந்து பரம்புகளில் நடந்து செல்லுகின்ற போதும் வயல்களில் வேலை செய்கின்ற போதும் கல்விக்காக தமது நேரங்களை ஒதுக்கி படிப்பே தமது தொழிலாக கொண்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்டது பருத்தித்துறை. 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க மற்றும் பிரித்தானிய மிஷனரிகளின் வருகைக்கு பிறகு இந்த இலங்கையின் மிக முக்கியமான கல்வி மையங்களில் ஒன்றாக பருத்தித்துறை மாறியிருந்தது. அங்குள்ள 100ஆண்டு கால பழமையான வரலாற்று சிறப்புக்கு மிக்க கல்வி நிறுவனங்கள் இதற்கு மிகச்சிறந்த சான்று. 1838ஆம் ஆண்டு உருவாக ஹாட்லி கல்லூரி பிரித்தானிய மெதரிஸ்ட மிஷனரியைச் சேர்ந்த பாதிரியார் பீட்டர் பெர்சிவல் என்பவரால் தொடங்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் பருத்தித்துறையின் வெஸ்ட்லி ஆங்கில பாடசாலை என்று அழைக்கப்பட்டது. பின்னர் 1916 இதன் அதிபராக இருந்த ஜே ஏ ஹாட்லி என்பவரின் நினைவாக ஹாட்லி கல்லூரி என்ற பெயரை அது பெற்றுக்கொண்டது. கணிதம், அறிவியல், பொறியியல் துறைகளில் இலங்கைக்கே பெருமை சேர்த்த பல ஆளுமைகளை, விஞ்ஞானிகளை இந்த கல்லூரி உருவாக்கி இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. போர்க்காலத்தில் இதன் கட்டிடங்கள் சேதமடைந்தாலும் மாணவர்களின் கல்வித்தரம் இன்றும் குறையவில்லை. 1823ஆம் ஆண்டு வெஸ்லியின் மிஷனரிகளால் சிறுமிகளுக்கான ஒரு இல்லப்பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்டது மெதடிஸ்ட் பெண்கள் உயர்தர பாடசாலை. இலங்கையின் வடமாகாணத்தில் பெண்களின் கல்விக்காகவும் அவர்களின் சமூக முன்னேற்றத்துக்காகவும் தொடங்கப்பட்ட மிக பழமையான பாடசாலைகளில் இதுவும் ஒன்றாகும். முடிவில் மகளிர் கல்லூரி என்பது முதலில் உருவாக்கப்பட்ட பெண் பாடசாலைகளா பெண்கள் பாடசாலை என்று சொல்லப்பட்டாலும் இந்த
மெதடிஸ்ட் பெண்கள் உயர்தர பாடசாலையும் ஆரம்ப காலங்களில் உருவாக்கப்பட்ட பழமை வாய்ந்த பாடசாலை என்ற பெருமையை பெறுகிறது. தற்காலம் வரை இப்பகுதி பெண்களின் ஒழுக்கம், கலை மற்றும் உயர்கல்விக்கு மிகச்சிறந்த அடித்தளமாக விளங்குகின்ற பெருமை மிக்க பாடசாலையாகும். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மிஷனரிகள் கிறிஸ்தவ கல்லூரிக்கு மாற்றாகவும் தமிழ் மொழியை சைவ சமயத்தை காக்கவும் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாவலர் போன்றவர்களால் சைவ பாடசாலைகள் இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் விளைவாக பருத்தித்துறையிலும் அதனை சுற்றியுள்ள வடமராட்சி பகுதிகளிலும் சித்தி விநாயகர் வித்தியாலயம் போன்ற பல தமிழ் சைவ பாடசாலைகளும் தோன்றியிருந்தன. இவை உள்ளூர் கலாச்சாரத்தை கல்வியையும் ஒரு சேர வளர்த்தன என்று சொல்வார்கள். இலங்கையின் இலவச கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற CWW கண்ணங்கரா அவர்களின் மத்திய மகாவித்தியாலயங்கள் திட்டத்தின் கீழ் வடமராட்சி பகுதிக்கான மையப்பாடசாலையாக வடமராட்சி மத்திய கல்லூரி என்பதும் உருவாக்கப்பட்டது. கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கும் தரமான ஆங்கில கல்வியும் ஆய்வக வசதிகளுடன் கூடிய அறிவியல் கல்வியும் கிடைக்க இந்த பாடசாலை பெரும் பங்காற்றியிருந்தது. அதேபோல் இங்கு வள்ளிபுர ஆழ்வார் கோவில் மிகச்சிறந்த விஷ்ணு ஆலயங்களில் ஒன்றாக, இலங்கையில் புகழ்பெற்ற விஷ்ணு ஆலயங்களில் ஒன்றாக விளங்குகிறது. தொல்பொருள் ஆய்வுகளின்படி வள்ளிபுர நாடு என்ற பழங்கால அரசாக இது இருந்ததென்றும், இங்கு கண்டெடுக்கப்பட்ட வள்ளிபுர பொன்னேடு ஈழத்து வரலாற்றில் மிக முக்கியமான சான்றாகவும் இது கருதப்படுகின்றது. இங்கு மகாவிஷ்ணுவின் சக்கரத்தாழ்வார் மூலவராக வழிபடப்படுகின்றார். இக்கோவிலில் வருடாந்த தீர்த்த திருவிழா வடபகுதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை திரட்டுகின்ற மாபெரும் விழா என்று சொல்லப்படுகின்றது. பருத்தித்துறை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மிக பழமையான பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயம் ஒன்றும் உள்ளது. வணிகர்கள் மற்றும் கடல் கடந்து வர்த்தகம் செய்த சப்பாங்காரர்களின் பங்களிப்புடன் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும். தூய்மையான திராவிட கட்டடக்கலை பாணியில் அமைந்த கோபுரம் மற்றும் விசாலமான உள்பிரகாரங்களை கொண்டதாக இது விளங்குகின்றது. இவ்வாறு பல்வேறு விதமான ஆலயங்கள் திக்கம், பன்னாகா, காயேஸ்வரி அம்மன் கோவில், அதேபோல் பருத்தித்துறை சித்தி விநாயகர் ஆலயம், கடற்கரையோரத்து கோவில்கள், கடற்கரை பிள்ளையார் மற்றும் அம்மன் கோவில்கள் என்று பல ஆலயங்களும் இங்கே இருக்கின்றன. இலங்கையின் நிர்வாக கட்டமைப்பில் பருத்தித்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் வருகின்றன. இது யாழ்ப்பாண மாவட்டத்தின் மிக முக்கிய நிர்வாக அலகுகளில் ஒன்றாக சொல்லப்படுகின்றது. வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் பருத்தித்துறை என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த பிரதேச செயலாளர் பிரிவில் 35 கிராம அலுவலர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதன் கீழ் சுமார் 120 கிராமங்கள் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன என்ற அந்த தகவலுடன் நாங்கள் ஊரும் உறவின் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம் நேர்களே.

0: அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-416-475-4661 நேர்கள் திரை இசைப்புதர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. திரை இசைப்புதர் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் இப்போது ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலிடல் இருந்து நாங்கள் வினாக்களை கேட்க இருக்கின்றோம். பாடலை காது கொடுத்து கேட்க வேண்டும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கொண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
4: Everything okay, no problem undichinam.
5: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage galai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk thanks.
5: செல்லம் இல்ல டாட் செல்வம்.
4: சரி சரி,
8: நேர்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. அடுத்து ஒலிக்கின்ற பாடல் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் தொடர்பில் ஒரு வசனம் வருகின்றது. செப்டம்பர் மாதம் வாழ்வில் துன்பத்தை தொலைத்து விட்டோம், அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். இது ஒரு முரணான சிந்தனையை தருகின்ற வரிகள். இந்த வரிகள் எதனை விளக்குகின்றன? ஒரு முரண் சார்ந்த வரிகளாக இருக்கின்றது. செப்டம்பர் மாதம் வாழ்வில் துன்பத்தை தொலைத்து விட்டோம், அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். இந்த வரிகளிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள்? முதலாவது வினா அது. இரண்டாவது, இந்த பாடலில் கால்கட்டு என்பதற்கு ஏற்ற ஒரு வசனம் பெற, கால்கட்டு என்று நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயத்தை சொல்லுகின்ற ஒரு வசனம் பெறும், அந்த வசனம் எது என்பதை கண்டறிய வேண்டும். பாடலை சரியாக கேட்க வேண்டும். மூன்றாவது வினா என்னவென்றால், காதல் பார்ப்பது பாதி கண்ணில், கல்யாணம் பார்ப்பது நாலு கண்ணில் அடி பெண்ணே என்ற வசனத்தில் என்ன அர்த்தம் பொதிந்திருக்கின்றது? காதல் பார்ப்பது பாதி கண்ணில், கல்யாணம் பார்ப்பது நாலு கண்ணில் என்றொரு வசனம் பெறுகிறது. இதன் அர்த்தம் என்ன? எல்லாம் ஒரு நீங்கள் சொல்லுகின்ற அர்த்தம் தான், இதுக்கண்டெல்லாம் அர்த்தங்கள் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இந்த வரிகளை பற்றி? முதலாவது, செப்டம்பர் மாதம் வாழ்வில் துன்பத்தை தொலைத்து விட்டோம், அக்டோபர் மாதம் வாழ்வில் இன்பத்தை தொலைத்து விட்டோம், என்ன அர்த்தம் இது? இரண்டாவது, கால்கட் என்பதற்கு ஏற்ற ஒரு வசனம் இந்த பாடல் ஒன்றில் இந்த பாடலில் வரும் ஒரு இடத்தில், அந்த வசனம் என்ன? மூன்றாவது, காதல் பார்ப்பது பாதி கண்ணில், கல்யாணம் பார்ப்பது நாலு கண்ணில், இது என்ன அர்த்தம்? கேட்டு பாருங்கள் பாடலை.

0: அவன் திரைசை புதிரில் நாங்கள் கொண்டு வந்த கேள்வி, செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை தொலைத்து விட்டோம், அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். இந்த முரண்பட்ட வரிகள் இது என்ன அர்த்தம் சொல்கிறது? கால்கட் என்பதற்கு ஒரு வசனம் இந்த பாடலில் வந்தது. அந்த வசனம் என்ன? காதல் பார்ப்பது பாதி கண்ணில், கல்யாணம் பார்ப்பது நாலு கண்ணில் என்றும் ஒரு வசனம் வந்தது. இதன் அர்த்தம் என்ன என்று கேட்டிருந்தோம். விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், நினைத்துக் கொள்வோம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
0: முதலாவது நேர் வணக்கம்.
2: வணக்கம் பொன்பா, இன்னைக்கு நான் கஷ்டம்
0: இஷ்டப்பட்டு சொல்லுங்க கொஞ்சம்.
2: முதலாவது செல்போன் மாத்திரை திருமணம் முடிக்க காதல் மட்டும்தான் தெரியும். அப்ப அதுல எனக்கு பிரச்சனை, குடும்பங்கள்லாம் தொலைஞ்சிடும். கல்யாணம் முடிச்சா கூட எனக்கு பொறுப்புல நம்ப வந்துருந்தது, அதான் கஷ்டம். அதைத்தான் அப்படி
0: சொல்றேன்.
2: கல்யாணம் கால்கட்டுக்கு
0: என்ன வசனம் வருது?
2: கல்யாணம் வந்து தெரியும்,
0: கல்யாணம் வந்து வந்தது வசனம்.
2: ஆமா,
0: வேற அந்த கால்கட்டுன்றதுக்கு வசனம் என்ன வந்தது?
2: கல்யாணம் தெரியல. மற்ற மூன்றாவதுக்கு மூன்றாவது காதல் அந்த அதுக்கு பாதிக்கணுன்றது முதல் காதல் கேட்க குறையர் ஒண்ணும் தெரியாது, நிறைய மட்டும்தான் தெரியும். கல்யாணம் பண்ணினா கூட ரெண்டு குடும்பத்தில நாலு கண்
0: இருக்கணும். பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் எழுந்து வைக்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: தூமர் சொல்லுங்கள்.
3: நன்றி. இந்த வடமராட்சியை பற்றி வடிவா பரதத்துறையை பற்றி வடிவா அவரை விளக்கி இருந்தீங்க, நன்றி. செப்டம்பர் மாதம் நான் நினைக்கிறேன் காதலிச்சு அக்டோபர் மாதம் கல்யாணம் காட்டினா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இல்லை அபிந்தோட மிரப்பு அதான் அங்கதான்.
0: அடுத்தது
3: கல்யாணம் என்று சொல்லி வந்து கல்கட்ட என்று சொல்லி கல்யாணம் முடிஞ்சாத்த கல்யாணம் முடிஞ்சாப்பதான் அங்கால மற்ற பிரச்சனை இல்லாமதான் இருக்குது. காதலிகள்ல ரெண்டு பேச்சா கண்டு தான் பார்க்கும். இந்த கல்யாணம் ஒன்று முடிஞ்ச உடனே இது வீட்டாட்ட பார்வைகளும் இவே மேல போகும், இரு வீட்டாட்ட நெருடர்களும் இருக்கும். அதுதான் அந்த நாலு கண்ணால் நினைக்கிறேன். பார்க்கலாம், நீங்க சொல்லி பார்க்கலாம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். நான் சுதன்
0: சொல்லுங்க.
4: ஆமாம், செப்டம்பர்ல அந்த காதல் கல்யாணமாகல இன்பம் ஆகுது, பிறகு அது பிறகு அங்கால அக்டோபர்ல அங்கால கல்யாணமாகல அந்த இன்பம் தொலைது. அது பில் மட்டும் இல்லை, அவையின் மன உணர்வுகளும் அதுக்கு பிறகு மாறுது. அதுக்கு தான் அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி. பாதி கண்ணில் பாக்குறது மயக்கம், ரெண்டு பேருமே மயக்கத்துல இருக்கல பாதி கண் தான் பாக்கும், அப்ப மயக்கத்துல ஒன்றும் தெரியாது. பிறகு அந்த ரெண்டு பேற்ற கண்ணன் ரெண்டு பேரையும் முத்து பார்க்கும், அதுதான் நாலு கண். மற்றது நடுவில் வந்த கேள்வி கால்கட்டு கல்யாணம். மற்றது எதிர்பாராத விதமாக நான் நிகழ்ச்சியில் ஒரு இடையூறாக அமைந்ததுக்கு
0: அப்போதான் பெரிய விஷயம் இல்ல சுதன், அதுக்கு என் மன்னிப்பு கேட்பான். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். குயின்சன்
0: சொல்லுங்க.
5: செப்டம்பர் மாதம் மாழ்ச்சியா இருக்கிறது திருமணம் நடக்க, மற்றது அக்டோபர் மாதம் நினைக்க பிரித்து வைக்கிறது போல.
0: ஏன் அக்டோபர்ல பிரித்து வைக்கிறது? இங்க எந்த ஊர் புழக்கம் அது?
5: அது தமிழ்நாட்டில் இருக்கணும்.
0: அப்படியே
5: நல்ல காரியங்கள் செய்கிறதில்ல அக்டோபர் மாதம்.
0: ஏன்
5: திருமணங்கள் நடக்காது பெரும்பாலும்? இப்ப இங்க நடக்குதுதான், அங்க நல்ல வெயில், திருவிழாக்கள், கோயில் திருவிழாக்கள், அதுக்குதான் முன்னுரிமை. வீட்டு திருமணங்களுக்கு தவிப்பினம் பெரும்பாலும். மற்றது அரக்கன் வந்து பொன் பாக்க அரப்பன் அரக்கன்னால பாப்பினம். திருமணம் ஆன பிறகு நாலு கண்களால் பாப்பினம். மற்றது அடுத்த கல்விக்கு என்ன பதில் தெரியாது.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா சொல்லுங்க.
6: முதல் கேள்விகள் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நான் அவை சொன்ன பதில் தான் நானும் வச்சிருந்தேன். அந்த கல்யாணம் என்பதுக்கு அந்த வசனம் வரி கேட்டீங்க. கல்யாண காதல் என்பது கழுத்தில் சங்கிலி, கல்யாணம் என்பது காலில் சங்கிலி, அது கால் கட்டு.
0: அதுதான் நாங்க விட்டான் சரியா சொன்னீங்க. மற்ற எல்லாம் இல்லாதுன்னு சொன்ன விட சரி. நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். பாடல் வரிகள் பாருங்கள், எத்தனை விதமான தத்துவத்தை சொல்லுது காதல். நாங்கள் சும்மா கேட்போம், செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை தொலைத்து விட்டோம், அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை, அந்த வரிகளிலேயே தொடர்ந்து வருகிறது கல்யாணம் காதல் என்று. செப்டம்பர் மாதத்தில் காதலித்தால் அக்டோபர் மாதத்தில் திருமணம். காதலிக்கும் போது துன்பம் தொலையும், திருமணத்தின் போது இன்பம் தொலையும், திருமண வாழ்வின் பின் இன்பம் தொலையும். அதான் அது கால்கட்டுக்கு ஏற்ற வசனம் இதில் வந்தது. காதல் என்பது கழுத்தில் சங்கிலி, கல்யாணம் என்பது காலில் சங்கிலி என்பது. அதேபோல் காதல் பார்ப்பது பாதி கண்ணில், கல்யாணம் பார்ப்பது நாலு கண்ணில். நீங்கள் சொன்னது விடைகள் எல்லாம் சரி. நேர்கள் சொன்னது மயக்கத்தில் நல்ல வசனஞ்சினர். மயக்கத்தில் பார்க்க எதுவும் தெரியாது காதல் மயக்கத்தில். பிறகு திருமணம் என்று வரைக்க ரெண்டு குடும்பமும் எல்லாம் சேர்ந்து பார்க்கதான். நாலு கண்ணண்டா நாலு கண்ண இல்லை, நாலு நாலு பேரன்னு சொல்கிறாங்க. நாலும் தெரிஞ்சிருக்கோன்னு மய கதை கேட்க எல்லாத்த கண்ணும் பார்க்கதான் குடும்பம் அவன் வாழ்க்கை முறை எல்லாத்தையும் பார்க்கதான். அது எவ்வளவு கடினமானது என்பது விளங்கும் என்பது போலதான் அந்த வரிகள் அமைந்திருந்தது. அந்த வினாவுக்கு ஓடோடி வந்து தங்களது விடைகளை தந்த நேர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் இணைந்திருப்பது திரை இசை புதிர் நிகழ்ச்சி.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலைகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: நேர்கள் திரை இசைப்புதிர் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது திரை இசைப்புதிர் நிகழ்ச்சியில். அந்த பாடலை கேட்கின்ற போது நாங்கள் உங்களுக்காக மூன்று வினாக்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த இப்போது ஒலிக்கப் போகின்ற பாடலை பாடியவர்கள் யார், அது முதலாவது வினா. இரண்டாவது, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன. மூன்றாவது, இந்த பாடலில் நீ ஒரு காற்று என்னை தொடாதே என்பது போல ஒரு வரி வரும். நீ ஒரு காற்று என்னை தொடாதே, ஏன் அந்த நீ காற்று என்னை தொட்டால் என்னவாகி விடுவேன் அந்த அந்த வரிகளை வச்சு சொல்லணும் நீங்கள். நீ ஒரு காற்று என்னை தொடாதே என்றொரு வரி வரும். என்ன காரணத்துக்காக என்னை தொடாதே என்று அந்த வரி வருகிறது. அந்த பாடலுக்கு முன் உள்ள வரியை அடிப்படையாக கொண்டு இந்த விடை சொல்லணும். கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லுங்கள். நுணுக்கமாக வரியை வச்சு தான் சொல்லுங்கள், ஒன்றும் மறைமுகமாகண்டும் கேட்கல. அந்த பாடல் வரிகளில் என்னை தொடா, நீ ஒரு காற்று என்னை தொடாதே என்ற ஒரு வரி வரும். எதற்காக காற்று என்னை தொடக்கூடாது என்று அந்த வரி வருகிறது. மூன்று வினாக்கள், இந்த பாடலை பாடியவர்கள் யார், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன. இந்த முறை இலகுவாக்கியிருக்கிறேன். முதல் வினா பெரிய வினாக்களாக இருந்தது. மூன்றாவது, இந்த வரியிலே இந்த பாடலிலே ஒரு இடத்தில் ஒரு வரி வரும், நீ ஒரு காற்று என்னை தொடாதே என்ற ஒரு வரி வரும். எதற்காக அந்த வரி வருகிறது.

0: சமம் அந்த பாடலில் நாங்கள் திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் மூன்று வினாக்களை கேட்டிருந்தோம். முதலாவது வினா, இந்த பாடலை பாடியவர்கள் யார்? இரண்டாவது, பாடல் இடம்பெற்ற திரைப்படம். மூன்றாவது, நீ ஒரு காற்று என்னை தொடாதே. எந்த காரணத்துக்காக அந்த வரி அந்த பாடலில் அந்த இடத்தில் வந்தது? இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைகின்றார்கள் நேர்கள். வணக்கம்.
1: வணக்கம் குயின்ஸ்டன்.
0: சொல்லுங்கள் குயின்ஸ்டன்.
1: பாடியவர்கள் ஆசா போஸ்லி, கலிகரன், மற்றது நேருக்கு நேர் திரைப்படம். ஏன் தொடாது என்று சொல்ல காரணம் வந்து நீர்க்குமுளி. நான் ஒரு நீர்க்குமுளி, காட்டு பட்டால் அது இல்லாம போயிடும். அதால
0: பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வன்வா.
0: சொல்லுங்கள் வன்வா.
2: நானும் அதே பதட்டம் வச்சிருக்கேன். கேரிகரன் ஆஷா போசம் இருக்குன்னு நீக்க முடி காத்து பட்டா உடஞ்சிடும்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா சொல்லுங்கள்.
3: அதே பதில் தான், படம் நேருக்கு நேர், பாடியவர்கள் கரிகரனும் ஆஷா போசலையும். அதுல சொன்ன வந்தம் வந்து நான் ஒரு நீர்க்குமொழி, நீ ஒரு காற்று, அந்த நாடி நீ என்ன வந்து தொடாதே, தொட்டா நான் உடைஞ்சிடுவேன். இந்த மாதிரி
0: இருக்குறான்.
3: இதுல பாட்டுல முழுக்கவே அப்படித்தான் ஒரு உருவாக எல்லாத்தையும் உருவகப்படுத்தித்தான் சொல்லி கேட்குது. பஞ்சு நெருப்பு அப்படி.
0: நன்றி. நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்க.
4: இது வந்து ஆஷா போஸ்லேயும் ஹரிகரன் தான் படம் நேருக்கு நேர். இது வந்து நீர்க்குமிழி, நீர்க்குமிழி அதனால காத்துப்பட்ட உடங்க. இன்னொன்னு மீனிங் உள்ள இருக்கு. இந்த நீர்க்குமிழிக்குள்ள நான் காத்து, எனக்கு உள்ள காத்து இருக்கு. நீ வந்து இந்த நேரத்துல சேர வேண்டிய காத்து விஷ காத்து, ரெண்டு செஞ்சா பட்டிக்கும், அதனால தள்ளி வைக்கணும். அதனாலதான் அந்த முந்தின ஒரு பாத்தீங்களா பத்தி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் நடத்துற வணக்கம்.
5: வணக்கம்.
0: சொல்லுங்க.
5: நேருக்கு நேர் படம், ஆஷா போஸ்லி ஹரிஹரனும் பாடின பாடல், அந்த நீர்க்குமிழி அந்த காத்துப்பட்டா உடஞ்சிரும் சொல்லித்தான் சொல்லி கிடக்குது. இன்னொன்று என்னன்னு சொன்னா, காத்து வந்து இங்கே வந்து இலகுவா ஊடுருவோம். அப்ப காத்து வந்து ஊடுருவிச்சுன்னா நெருப்பு பாத்திக்கிறோம்.
0: எனக்கு எனக்கு என்னன்னா, எல்லா நேர்களும் அந்த நீர்க்குமிழி என்று சொல்லினோம். இந்த பாடலை கேட்க அந்த நீர்க்குமிழி சரியா புரிஞ்சுதா நேர்களுக்கு என்றதுதான் முதலாவது வினா. யாரும் அதை ஏற்றுக்கொள்ளையில், எல்லாரும் சரியா நாங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். இவ்வளவு காலம் அது குமிழி, நானொரு குமிழி என்றது எல்லாருக்கும் புரிந்ததா என்றதுதான் அடுத்த வினா. அதை யார் ஏற்றுக்கொள்றாங்க பார்ப்போம். அந்த இன்றைக்கு விட்டு கேட்கதான் என்னது நானொரு குமிழி என்று கேட்குது எல்லாருக்கும்.
6: நானொருக்குமொழி என்றது சரியான பதில். ஆனா நான் கொண்டு வந்த பதில் தேவமற்ற பதிலோட தான் நான் வந்தேன். காற்று முழு இடமும் மூடுது. நான் ஒரு குமரி, குமரி இல்ல குமிழி இல்ல, மணிக்கோணம். நான் ஒரு குமரி, நான் ஒரு குமரி, நீ ஒரு காற்று என்று தான் பரவணும் நினைக்கிறேன். அப்படி என்ன குமரி என்றா, நீ எந்த உடம்பு முழுக்க உன்னால பரவ முடியும், ஆனா தொடாதே அங்கை மண்டது. இதே மாதிரி நீருக்கும் ஒரு பாட்டு வந்து நினைக்கிறேன், மலை தட்ட நீ இது உண்ட வேண்டதும் வந்து நினைக்கிறேன். குமிழியா குமரியாண்டதை ஒரு நீங்க உறுதிப்படுத்துங்க. நன்றி. வணக்கம்
0: சார். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா சொல்லுங்க.
7: இது நான் ஒரு குமிழி, நான் குமரி அல்ல குமிழி. என்ன நீ ஒரு காற்று, அப்ப காற்றுக்கு பட்டால் குமிழி இதாகிடும், அதனால ஸ்பாயில் ஆகுதுனால அது அப்படி. அடுத்து ஹரிஹரன் இவர் பாடி ஆஷா போஸ்லி பதம் நேருக்குமே. நல்ல வைரமுத்துல எழுத்துக்கள் தான் வசனங்கள் நல்ல
0: அழகா கேட்கிற கேள்வி என்ன, இவ்வளவு காலம் இந்த பாடல்
7: இல்ல இல்ல இவ்வளவு காலம் அந்த குமிழிய நாங்க யோசிக்கல.
0: பதிச்சை
7: ஒன்று இருக்கு தான் கேள்வி எல்லாம் தேடி தேடி படிப்போம். நீங்க கேட்டனாலதான் ஒரு வழியா தேடி.
0: அதுதான் இங்க உள்ள ஒரு மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா, இவ்வளவு காலம் அந்த குமிழி என்று யாருக்கும் காதுல சரியா விழுந்திருக்காது.
7: இல்ல இல்ல இல்ல இல்ல, இந்த கிட்டா நான் படித்ததுனால கொஞ்சம் தேடி பார்த்தோம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
8: வணக்கமா சார், நன்றி சந்திரன். எப்படி இருக்கியா?
0: ஓ நலம் சந்திரன், நீங்கள் எப்படி?
8: ஓ நலமா வாழ்க்கையா இருக்கும். என்னுடைய அரசியல் இன்னைக்கு குழந்தைகள், அதுக்கு வாழ்த்துக்களோ.
0: நன்றி நன்றி.
8: அவரு சைனாண்ட பிரச்சனை எல்லாம் உண்மையிலே அந்த கேட்கும்போதுதான் நிறைய தேர்தல்கள் அதை வந்து உண்மையிலே பியூசர் வேலைக்கு என்னன்னா, இப்ப நீங்கள் அந்த அடுத்து வர தகவல்களை வந்ததுல திருப்பி நான் வந்திருக்கின்றது, நாங்க தொகுத்து இன்னும் ஒரு அடுத்த கோட்டைக்கு போகல.
0: அதுதான் அதுக்காகத்தான் அந்த கொண்டு வர அந்த நிகழ்ச்சியில. சரியா சொன்னீங்க.
8: நன்றி நன்றி நன்றி. அடுத்து இது நேருக்கு நேர் 1997 கொண்டு வந்த படம். அடுத்து ஆஷா போஸ்லியும் ஏ ஆர் ரஹ்மான். ஆனா உண்மையிலே என்னன்னா, அந்த காட்டின் காட்டு வந்து இதையும் செய்ய சாதிக்க முடியாது. அதனால இப்ப நிற்க முடிய வந்து இலகுவா உடைச்சிவிடும். ஆனா உங்களுடைய கருத்து உண்மையிலேயே அவர் யோசிக்க வேண்டியதாக என்னன்னா, நாங்கள் சும்மா காலை கேட்டுக்கிட்டு இருப்போம், நான் இந்த விரிவாக்கத்தை வந்து இப்படியான கேள்விகளை கேட்கிறேன். கொஞ்சம் நுணுக்கமா கேட்கு.
0: ஆமா, அந்த அந்த பாடலை சும்மா கேட்கின்ற போது ஆஷா போஸ்லே குமாரி என்பது போலதான் அதை உச்சரிப்பார். ஆனால் நீங்கள் வரிகளை பார்த்து விட்டு கேட்கின்ற போது குமிழி என்பது எங்களுக்கு சரியாக கேட்கும். சுதன் சாரா அதை சரியாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்காகத்தான் அந்த கேள்வி கேட்டேன். அது சாதாரணமாக கொண்டு வரையில் அது குமரி என்று தான் எல்லோரது காதுகளிலும் விழுந்து கொண்டிருந்தது. அது குமரி அல்ல, குமிழி என்பது தான் அந்த சரியான விடை. அது காற்று அடித்தால் குமிழி உடைந்து விடும் என்பது தான் அது சரியான விடையாக இருந்தது. முதல் பாடலும் ஆஷா போஸ்லே பாடிய பாடல் தான். முதல் ஒரு பாடல் நாங்கள் ஒளிபரப்பு செய்திருந்தோம். அந்த பாடலும் அலைபாயுதே திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அலைபாயுதே என்ற ஒரு திரைப்படத்தில் செப்டம்பர் மாதம் வாழ்வில் துன்பத்தை தொலைத்து விட்டோம், அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை தொலைத்து விட்டோம். அந்த பாடல் ஆஷா போஸ்லே குரலில் ஒலித்த பாடல். அது திரை இசை புதிரின் முதலாவது பாடலாக ஒலித்தது. ஆஷா போஸ்லே மற்றும் சங்கர் மகாதேவன் குரல்களே. இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்தொரு பாடல். இந்த பாடலுடன் நாங்கள் அடுத்த திரை இசை புதிருக்குள் நுழைய இருக்கின்றோம்.
9: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
10: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
9: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
10: ஏசியா கோல்டிங்க்
9: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
10: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
9: இட்டோபிகோ
10: 416-746-2742.
0: நேர்களை திரை இசை புதலில் நாங்கள் அடுத்து கொண்டு வருகின்ற வினா. உங்களது அந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நேர்கள். பல நேர்கள் இணைந்து விடை தந்தார்கள். உண்மையில் உங்களது அந்த தேடல், அந்த பாடல்களுக்கான அந்த விடைகளை கொண்டு வருகின்ற வேகம், இவற்றுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். தேவகுமார், வெண்பா, சுதன், குயின்ஸ்டன், ரமேஷ், சத்யா, சாரா, டொன்மில், சந்திரன் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னொரு பாடலும் இருக்கின்றது. கடந்த வாரம் 2 பாடலுடன் நிறுத்தியிருந்தோம். இந்த வாரம் இன்னொரு மேலதிக பாடலை தருகின்றோம். இப்பொழுது ஒலிக்க இருக்கின்ற இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடலில்

இந்த பாடலில் நாங்கள் மூன்று வினாக்களை தர இருக்கின்றோம் நேர்களை. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை சொல்ல வேண்டும். முதலாவது, இந்த பாடலில் பல்வேறு முரண்கள் வரும். பாடல் முழுவதும் கேளுங்கள். பல்வேறு முரண்கள் வரும். நீங்கள் ஏதாவது ஒரு மூன்று முரண்கள் சொல்ல வேண்டும். ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கக்கூடியது. மூன்று விடயங்கள் வரும். அந்த மூன்று விடயங்களையும் கண்டுபிடியுங்கள். பாடலில் வரக்கூடிய மூன்று விடயங்கள், மூன்று முரண்கள், விடயங்கள் இளைஞர்களே, மூன்று முரண்கள் வரும். அந்த மூன்று முரண்களையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இரண்டாவது பாடலில் மூன்று முரண்கள் வருகின்றன, அந்த மூன்று பல முரண்கள் வருகின்றன, நீங்கள் அதில் ஏதாவது மூன்று முரண்கள் கண்டறிந்தால் போதுமானது. இதில் இன்னொரு நபருடைய பெயர் உண்டு. வர எக்ஸ் மாஸ்டர் என்பவரது பெயர் வர சோ எக்ஸ் மாஸ்டர். அது நபரோ நபர் நபர் என்று சொல்லவில்லை, ஒரு பெயர் வருகிறது. சோ எக்ஸ் மாஸ்டர், இது எதனை கருதுகின்றது? சோ எக் மாஸ்டர் என்ற ஒரு சொல்லு வருகின்றது. அது இன்னும் தெளிவாக பாடலில் நீங்கள் கேட்கலாம். அது இதனை கருதுகிறது. கேட்டு பாருங்கள் பாடலை.

அவர்கள் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்னவென்று கண்டுபிடிங்கள். இரண்டாவது வினா கேட்டோம், முரண்கள் வருகின்றது. இந்த பாடலில் பல முரண்கள் வருகின்றது, ஏதாவது மூன்று முரண்களை கண்டறிந்து வாருங்கள். எக்ஸ் பாஸ்டர் பெற்றி வரும், எக்ஸ் பாஸ்டர் யார் என்பதுதான் வினாக்கள்.

0: படம் வந்து துஷ்மன் நினைக்கிறேன். மற்றது அது முரண் வந்து ஸ்ரீலங்கா நானானா எல்டிடி நியானா என்று வரும். ஸ்ரீலங்கா நியானா எல்டிடி நானா அது ஆப்போசிட் தானே. அது மற்ற அமெரிக்கா நியானா ஆப்கானிஸ்தான் நானா என்னது அது வந்துடுறேன். மற்றது பிஎம்கேயும் என்டிகேயும் வருது. அந்த
1: முறை
0: நிகழ்ச்சியில்
1: வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
2: வணக்கம் ரமேஷ்.
1: ரமேஷ் சொல்லுங்கள்.
2: இது வந்து திஷ்யம் தான். இது வந்து அவங்க மூணு சொல்லிட்டாங்க, நான் ரெண்டு சொல்றேன். அதாவது தீக்குச்சின் தண்ணி, ராத்திரி காலை. அப்புறம் வந்து இன்னொன்னு கூட, அந்த அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் காலாவதி ஆயிடுச்சு, அது ரெண்டு நண்பர்கள் ஆயிட்ட. அமெரிக்கா ஈரானா போடலாம்.
1: இல்ல இல்ல, பாடலை வர்றதுதான் சொல்லணும்
2: ஆயிடுச்சு. ஸோ இது மூணு போடல. பாஸ்டர்னா பொதுவா வந்து இந்த கிறிஸ் சர்ச்சில் அந்த போதகர் அந்த பாதியார் பாஸ்டர்ம்பாங்க. ஸோ எக் பாஸ்னா அவரை தான், அவரை போய் கல்லபரா ஏத்துக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு எதுகை முறை தான்.
1: பாடலே ஒரு இல்ல, எதுக முறை இல்ல, முரண்பாடு.
2: பாடலே முரண்பாடு,
1: எல்லாமே ஒரு முரணாத்தானே எழுதப்பட்டிருக்கு இந்த பாடல்.
2: ஆமாங்க, நல்லா வலுவழுன்னு கொழு கொழுன்னு கதாநாயகன் நோட்டு
1: அந்த சிந்தனை. அது எக்ஸ் பாஸ்டர், பாஸ்டர்ன்றது பாஸ்டர் என்று சொல்றாங்க நாங்கள் போதகர். இருக்கலாம், பார்ப்போம். நன்றி,
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். முன்பா
1: சொல்லுங்க.
3: விஷம் தான் படம். தீக்குச்சி தண்ணீர், மற்றது காலை ராத்திரி, ஸ்ரீலங்கா எல்டிடி. இது வந்து ரமேஷ் சொன்ன கோயில தான் இருக்க முன்னேற்ற நெக்ஸ்ட் பாஸ்டர் பாதிரியா தான் இருக்கலாம்.
1: நன்றி,
3: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன் சாரா.
1: சாரா சொல்லுங்கள்.
4: டிஷும் படம் அது மூன்று, அதுதான் காலை ராத்திரி, அடுத்தது எல்டிடி ஸ்ரீலங்கா, அடுத்து அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் அந்த காலத்துல. அடுத்த எக்ஸ்பாஸ் அது தெரியாது எனக்கு.
1: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். நான் சுதன். அந்த முரண் நான் தேடி வச்சிருந்த அவ்வளவு முரணும் சொல்லப்பட்டுடுது ஏற்கனவே. அப்ப அந்த எக்ஸ்பாஸ்டருக்கு வருவோம் என்னென்னா, அதுலேயும் அந்த முரண் தான் இந்த பாட்டுல முழுக்க வருது. பாஸ்டருடன் அந்த இதில் வந்து அந்த திருமணம் ஆகாத அந்த காதலை பற்றி தெரியாதாக்க. அப்ப எக்ஸ் என்ல அவர் ஆனா ரெண்டு தான் சொல்லப்படுது, ஆனா அவை எல்லாம் செய்திருக்கு நம்ம ஊழுக்களால. அப்ப உனக்கு தெரியும் சொல்லு, சரியோ பிள்ளையோ அந்த மாதிரி.
1: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
1: தேவமார் சொல்லுங்க.
6: ஆமாம், அரசியல்ல இருந்து அடிபாட்டில இருந்து எல்லாம் முரண்பாடுகளும் வந்துருக்கு. ஏடிஎம்கே அந்த அது வந்து, மற்றது எல்டிடி ஸ்ரீலங்கா, மற்றது ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா. அதுக்கு எல்லாரும் நீங்க கூட்டுக்கணும் பாருங்கள். மற்றது வந்து வாஸ்டர்லாண்டு சொன்னா அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வரப்போகுது அந்த பாவக்கலாம் நினைக்கிறேன். பாஸ்டர்தான் குறிப்பிடுறாரு நினைக்கிறேன், பார்க்கலாம்.
1: நன்றி, நன்றி,
6: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்து நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா அந்த மூன்று இது. அடுத்தது மற்றது உங்களோட அந்த மாசம் நீங்க மாசம்தான் செல்ல வரும் புரிபடையில்லை. நன்றி, நன்றி,
1: நன்றி. நிகழ்ச்சியில் என்ன நேர்கள், நீங்கள் எல்லாம் விட சொல்லி போட்டு காத்திருந்தா என்னென்று ஏனைய நேர்கள் இணைகிறது. வணக்கம்.
7: வணக்கம். நான் மதன் கழிக்கின்றேன்.
1: மதன் சொல்லுங்கள்.
7: மெடிசும் படம் மற்றது இதாவோ ரொம்ப ராத்திரி பகல் எக்ஸ்பாஸ்டோரண்டா அல்லது டிஃபரெண்ட் அந்த இதுக்கு நினைக்கிறோம்.

0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் குயின்ஸ்டன்.
0: குயின்ஸ்டன் சொல்லுங்கள்.
1: அடிசியம் திரைப்படம் தீக்குச்சி மேல தண்ணீர், தீக்குச்சிக்கு தண்ணீர் மேல் காதல், காலையில ராத்திரிக்கு மேல் காதல், ஸ்ரீலங்கா எல்டிடியும் அந்த வரி வந்தது, மற்றது
0: பார்ப்போம். நன்றி.
1: அவர் குணஜித்திரன் நடிகர் மற்றும் குரல்
0: வழங்குறார். ஆமாம், அது பல முறைகள் சொன்னீர்கள். பாடல் டிஷியும் திரைப்படம், டிஷியும் திரைப்படத்தில் அந்த பாடல் சங்கீதா ராஜேஸ்வரர் மற்றும் விஜய் ஆண்டனி ஆகியோரது நடிப்பில் வெளிவந்திருந்தது. அந்த பாடல் அவர்களது குரலில், அந்த பாடல் விஜய் ஆண்டனி தான் அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார். டிஷியும் திரைப்படம், அது சரியான விடை. இந்த பாடலில் முரண்கள் எல்லோரும் சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் நேர்களே, உங்களது விடைகள் அத்தனையும் சரி. எக்ஸ் பாஸ்டர் பழைய முன்னாள் பாதிரியார் என்று சொல்லலாம், அல்லது பாதிரியார் என்று சொல்லலாம். அவர் என்னுடைய காதல். ஏனென்றால் இந்த பாடலில் எல்லாமே முரண்கள் சார்ந்த விடையென்றார். ஒன்று கொண்டு தொடர்பில்லாதவை, நினைத்தும் பார்க்க முடியாத ஒரு கணமும் நாங்கள் இணைத்து பார்க்க முடியாத ஒரு தொடர்கள் என்ற வகையில்தான் அந்த வரிகளையும் இந்த இடத்திலே இணைத்திருப்பார்கள். விஜய் ஆண்டனி தான் இந்த வரிகளையும் கொண்டு வந்திருப்பார் என்று நம்புகின்றேன். அவரது வரிகளில், அவரது இசையில் டிஷியும் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளித்தோய்ந்தது. திரை இசை புதிர் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். குறிப்பாக தேவகுமார், வெண்பா, சுதன், குயின்ஸ்டன், ரமேஷ், சத்யா, சாரா, டொன்மில், சந்திரன், மதன் ஆகியோருக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: மனத்தியால செய்திகள்,
6: CMR Tamil HD Hourly News.
7: இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை சென்றிருக்கின்ற ராஜ்நாத் சிங்குடன் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை தொடர்வதன் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. செப்டம்பர் 10 வரை இலங்கையில் தங்கியிருக்கும் ராஜ்நாத் சிங் தனது விஜயத்தின் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயங்குட மற்றும் உயர் அதிகாரிகளையும் சந்திக்கவிருக்கின்றார். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ஒருவர் 38 பிறகு இலங்கைக்கு சென்றிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதனையொட்டி கொழும்பு போக்குவரத்து பிரிவு சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதனிடையே இன்றைய சந்திப்பின் போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் 3 ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்படுவதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்திய மாணவர் படைப்பிரிவுகளுக்கு இடையிலான இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம், தேசிய பாதுகாப்பு கல்லூரி மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு பீடத்திற்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் இந்திய அரசாங்கத்தினால் கடந்த காலத்தில் இலங்கைக்கு வழங்கப்பட்ட வான் பாதுகாப்பு ஆயுதங்களை இலவசமாக பராமரித்து தருவதற்கான ஒப்பந்தம் ஆகிய 3 ஒப்பந்தங்கள் இன்று கைச்சாத்திடப்படுவதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். 50th தேசிய விளையாட்டு விழாவுக்கு இணையாக இலங்கையில் விளையாட்டு கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் கொழும்பு மரதன் 2026 மரதனோட்டி போட்டி தொடரை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு, விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களம் உட்பட்ட ஏனைய அமைப்புகளோடு இணைந்து செப்டம்பர் 13 கொழும்பு காலிமுகத்திடலில் இந்த போட்டித் தொடரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சர்வதேச மரதன், 10 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் ஃபன் ரன் ஆகிய போட்டிகள் உள்ளடக்கம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த போட்டிகளில் பெருமளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த போட்டி